0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசன நீங்க.
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: இருந்தார்.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி, இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வையே.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: அவங்க விட்டுட்டு போகிறாங்க, இவங்க நம்ம லைஃப் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறதை விட நமக்கு நாமளே இருக்கும் அப்படின்னு நினச்சி போய்கிட்டே இருக்கணுங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான நாள். என்ன நாள் அப்படின்னா, இன்றைக்கி ஆசிரியர் தினம். எங்களுடைய ஆசிரியராகவும் இன்றைக்கி நான் ஒரு இடத்துல வந்துட்டு ஆச்சரியமாக இருக்கேன், இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு காரணம் உங்களுடைய ஆசிரியர்கள் மட்டும்தான். அந்த ஆசிரியர்களை போற்றக்கூடிய நாள் தான் இன்றைக்கான நாள். அதனால் இந்த நாளில் உங்கள் எல்லாத்துக்குமே ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாழ்க்கையில் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கட்டத்தில் ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்குங்க, ஆட இவங்க கூட நான் எப்போவுமே இருப்பாங்கன்னு நினச்சினேன், இப்படி பண்ணிட்டாங்களே, என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க இப்படி என்னை விட்டு தூரமாக போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சி ஒரு கட்டத்தில் ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், அவங்க இருந்தால் அவங்களுக்கு என்ன வரப்போகுது, இல்லைனா என்ன வரப்போகுது. என்ன இருந்தாலும் சரி, நம்மளுடைய முயற்சி மட்டும்தான், நம்மளுடைய தன்னம்பிக்கை மட்டும்தான், நம்மளுடைய உழைப்பு மட்டுமே தான் வந்துட்டு நம்மளுடைய உயர்த்துமே தவிர மற்ற யாரும் வந்துட்டு நம்மளை வந்து உயர்த்த மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்க விட்டு போயிட்டாங்க ஃபீல் பண்ணுறத விட நாம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற நோக்கி போய்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய இலக்கு தெளிவாக இருக்கும், நாம் அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட

0: இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு வெப்பத்தோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரியை கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இப்போ அடுத்ததாக உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஆசிரியர் தினம் யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது? ஆசிரியர் தினம் யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத வந்துட்டு இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதிப் பகுதியில் எங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம ஃபோன் இடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலாக மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே மார்ட்டின் காட்டிஞ்சருடைய வச்சி செய்ய போற அப்படிங்கிற சூப்பரான பாடு தாங்க வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டுங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பின்னோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்கள பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. இப்போது நம்மளுடைய நிகழ்ச்சியில் முதல் தகவலாக நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸ் தாங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்குலாம் வந்துட்டு வீட்டில் சமைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்துட்டு இவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால உடலுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்குதுங்க, இதில் வந்துட்டு கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்குது, அது மட்டும் இல்லாமல் தசைகள் மற்றும் உடலுடைய இயல்பான செயல்பாடுகளுக்கும் உதவுது. இது வந்து ரொம்ப ரொம்ப பொட்டாசியம் நிறைந்ததாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பாட்டை வந்துட்டு ஆதரிக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து இருக்கிறதுனால குறிப்பாக தோல் கூட சேர்ந்து சமைத்து சாப்பிடும் போது செரிமானத்திற்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படி மாதிரி வந்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு வயிறு நிறைந்த உணவு, அதாவது சரியான முறையில் வேக வைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்த முடியும், அந்தளவுக்கு வந்துட்டு இதில் அந்தளவுக்கு வந்துட்டு வயிறு நிறைந்த உணர்வாக இருக்குது.

சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் B6 போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது, உடலுடைய வளர்சிதை மாற்ற செயல்பாடுகளுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படி மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்களாம் வந்துட்டு உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு சமைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணாமல் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு தகவலோட இன்றைக்கி மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் எப்படி இருக்கு நம்ம செலுத்தலை அப்படின்னா, தக்காளி 24 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 65 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 38 ரூபாய், கத்தரிக்காய் 35 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், முருங்கைக்காய் 25 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 28 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 28 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பச்சை பீன்ஸ் 90 ரூபாய், பட்டை அவரை 55 ரூபாய், புஷ் அவரை 60 ரூபாய், கேரட் 70 ரூபாய், புவன் வாழை 50 ரூபாய், தேன்வாழை 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 40 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, இளம்பிள்ளை உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது இன்றைக்கி சந்தைக்கு போய் காய்கறிகள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விலை நிலவரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக இந்த ஒரு விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஸோ இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் அண்ட் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
3: சுரேஷ், எனக்கு பேசிக்கா மேக்ஸே வராது, ஆனா இன்னைக்குன்னு பாரு மேக்ஸ் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அவர் அசந்து போயிட்டாரு.
4: மேக்ஸ் சாரே அசந்து போயிட்டாரா? அப்படி என்ன கேள்வி கேட்ட நீ?
3: இப்போ 100, 105 இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு தெரியுமா?
4: 100, 105 நடுவுல 104, 103, 102 இருக்கும்.
3: அதான் இல்ல, 0 இருக்குது.
5: நீங்க பெரிய ஆளுனே.

0: ஏ ரவி, நேற்று சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
0: ஸ்டூடெண்ட்ஸ்
2: குட் மார்னிங்.
0: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
2: எஸ் மிஸ்.
3: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
4: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: வயலில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: இப்போது உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து ஒரு ஜாப் தேடிட்டு இருக்காங்க, அது கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லி மறக்காம அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தில் இப்போ காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. எழுந்திருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தில் இப்போ காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியரிங் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் பிரிவில் மெக்கானிக்கலில் 10, உற்பத்தியில் 40, எலக்ட்ரிக்கலில் 5, இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் 5 அப்படின்னு மொத்தமாக 60 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடியவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, இந்த முறை மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் 11/9/2026 அன்னைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா cpcl.onlineregistration form.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு வர 11ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் 11/9/2026 cpcl.onlineregistration form.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ண சொல்லுங்கள். ₹500 விண்ணப்ப கட்டணம். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கக்கூடியவங்க நீ தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோ முடிச்சவங்க நீ தாராளமாக அப்ளை பண்ணலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த உங்களுக்காக ஹேவக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய ஓட்டை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்போது அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ நம்மளுடைய தமிழகத்துல வேளாண் பொருட்களுடைய சில வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் வந்துட்டு கடந்த வாரத்துல 57 ரூபாய், இந்த வாரம் 55 ரூபாய் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. வரத்து சீரா இருக்குது, அதே நேரத்தில் விலை சற்று குறைஞ்சு காணப்பட்டு வந்துட்டு இருக்குது. தேங்காயுடைய விலை கிலோவுக்கு 55 ரூபாய்க்கும் ஈர தேங்காயுடைய விலை 50 ரூபாய்க்கும் விற்பனையாகிட்டு இருக்குது. இது சிறிய ஏற்ற இறக்கத்துடன் விலை தொடரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஏலக்காய் இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 3050 ரூபாயாகவும் இந்த வாரம் 3000 ரூபாயாகவும் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. ஏலக்காயுடைய விலை கிலோவுக்கு 200 ரூபாய் இப்போ குறைஞ்சிருக்குது அப்படின்னும், இருப்பில் இருக்கக்கூடிய ஏலக்காயுடைய புதிய ஏலக்காயும் சந்தைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதனால வரத்து அதிகரிப்பதனால விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமாக பருத்தி இருக்கு இல்லையா, அந்த பருத்தி வந்துட்டு கடந்த வாரத்தில் 95 ரூபாய், இந்த வாரம் 97 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி விற்பனையாகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. வரத்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்குது, அடுத்த ஜனவரி மாதத்தில் இருந்து வரத்து வர ஆரம்பிக்கும் அப்படின்னும், இறக்குமதி வரி ரத்துனால பருத்தியுடைய விலை கிலோவுக்கு 100 ரூபாயை தாண்டாமல் இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இனி விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,360 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 114,880 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 250 ரூபாயாக

ஆகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,50,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு வெள்ளியோடைய விலையாக இருக்கட்டும் தங்கத்தோடைய விலையாக இருக்கட்டும் லைட்டாக வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 5.20 காசுகள் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த நாட்களில் இருந்தது மாதிரியே தான் வந்து இப்போவும் இருக்குது. ரொம்பலாம் வந்துட்டு குறையில ரொம்ப அதிகமாகவும் இல்லை, அதே நிலையில் தான் இருக்குது. ஆனால் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலையில் மட்டும் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் இப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக உங்களுக்காகவே ஹேவாக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டுக்கு அப்புறம் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டை கேட்டு வந்துருங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இப்போ வந்துட்டு 26,506 நீர்நிலைகளுக்கு டிஜிட்டல் சர்வே வந்துட்டு நிறைவு பெற்று இருக்குது அப்படிமாதான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் இருக்கக்கூடிய 40,000 நீர்நிலைகளில் 26,506 நீர்நிலைகள் தொடர்பான டிஜிட்டல் சர்வே பணிகள் இப்போ முடிவடைஞ்சிருக்கிறதா வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 40,000 நீர்நிலைகள் உள்ளதாக கணக்கிடப்பட்டு வந்துட்டு இருக்குது. இதில் பெரும்பாலான நீர்நிலைகள் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த நீர்நிலைகளுடைய பெரும்பாலான பகுதிகள் உள்ளூர் மக்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது அப்படின்னும், இதை தடுக்கிறதுக்காக நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் டிஜிட்டல் சர்வே மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டிருக்குது. இதுபடி தமிழகம் முழுக்கவுமே டிஜிட்டல் சர்வே பணிகள் வருவாய் மற்றும் நில அளவை துறை வாயிலாக மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்னும், தற்போது வரைக்குமே 26,506 நீர்நிலைகள் தொடர்பான சர்வே பணிகள் முடிவடைஞ்சிருக்கு. இதனால இந்த நீர்நிலைகளுடைய நிலப்பரப்பு, நீர் தேங்கியிருக்கக்கூடிய ஆழம், கடல் மட்டத்தில் இருந்து அதோடைய இருப்பிட உயரம், ஜிஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புவியிட தகவல் அமைப்பு விவரங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னும், இந்த விவரங்களை டிஜிட்டல் முறையில் சம்மந்தப்பட்ட துறைகள் பயன்படுத்த முடியும் அப்படி மாதிரியும் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது நம்ம சேலத்தில் மேட்டூர் அணையுடைய நீர்மட்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 92.19 அடியாகவும் நீரிருப்பு 55.18 TMC ஆகவும் இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 8456 கனடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 7,000 கனடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 8456 கனடியாக இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு வந்துட்டு வெறும் 7,000 கனடியாக தான் இருக்குது. கடந்த நாட்களில் இருந்ததை விட இப்போ வந்துட்டு நீர் வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெறும் 8456 கனடி அப்படி மாதிரி தான் இருக்குது. ஸோ இதனால் நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே அடுத்தடுத்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இப்போ நீர் திறப்பு 7,000 கனடியாக இருக்குது, அதை விட 1,000 கனடி மட்டும்தான் நீர் வரத்து எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய சேலத்தில் வந்துட்டு நீர்மட்டம் வந்துட்டு 92.19 அடியாக இருக்குது இல்லையா, அது நாளைக்கு எப்படி இருக்க போகுது, நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா வந்துட்டு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக மதன் தங்கத்தோடைய யாரு அவ எங்கிருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வந்துட்டு வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் அப்டேட்டா என்ன வந்திருக்குது அப்படின்னா, இப்போ வந்துட்டு மின் கணக்கீடு செய்கிறாங்க இல்லையா, அந்த பில் வந்துட்டு எடுப்பாங்க இல்லையா, அந்த மின் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு போயிருக்குது, எத்தனை வாட்ஸ் வந்துட்டு ரன் ஆயிருக்குது அப்படி மாதிரி, அது வந்துட்டு இனிமேல் ஒற்றைப்படைக்கு மாற்ற போறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓமலூர் கோட்டம் தாரமங்கலம் பிரிவு அலுவலகத்துக்குட்பட்ட கல்யாண மண்டபம் மின் பகிர்மான இணைப்புகளுடைய கணக்கீடு இதுவரைக்கும் இரட்டைப்படை மாதங்களில் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னும், இதில் கணிசமான வித்தியாசம் வந்ததுனால ஒற்றைப்படை மாதத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. கடந்த ஆகஸ்ட் மாதம் மின் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது செப்டம்பர் மாத பயன்பாடு மட்டும் கணக்கீடு செய்யப்படும். அடுத்த முறை ஒற்றை மாதங்களில் இரு மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி கோட்ட செயற்பொறியாளர் அவர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ ஆகஸ்ட் மாதம் வந்து மின் கணக்கீடு செய்யப்பட்டிருக்கும். அதே மாதிரி இப்போ செப்டம்பர் மாதம் இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் தனியாக மின் கணக்கீடு செய்யப்பட போகிறாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களில் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு மின் கணக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்க இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, வின்சென்ட் ஜங்ஷன், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியிலேயே தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா, வண்டியில் போகிறீங்கன்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் மோஸ்ட் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக வந்துட்டு டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. அடுத்ததான் இன்னைக்கான கேள்வியை நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, ஆசிரியர் தினம் யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது? ஆசிரியர் தினம் யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு, இந்த கேள்விக்கான பதில் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களுக்குமே வந்துட்டு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளை

9787077 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களோட பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போது அடுத்தது உங்களுக்காக சைக்கோ கண்மணி அப்படிங்கிற ஹேவாக் பதிவாசர் சூப்பரான ஒரு பாடத்தை வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 7FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்கலாம் லைனா அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையிலிருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பத்தி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாள்ல நாங்க வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்க அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லயுமே இவருடைய சிலைக்கு நாங்க வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துற ஒரு நிகழ்ச்சியை நாங்க நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னு நாங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவா பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தா அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதல நம்ம அங்க வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறதன் மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ், எனக்கு பேசிக்கா மேக்ஸே வராது, ஆனா இன்னைக்குன்னு பாரு மேக்ஸ் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அவர் அசந்து போயிட்டாரு.
2: மேக்ஸ் சாரே அசந்து போயிட்டாரா? அப்படி என்ன கேள்வி கேட்ட நீ?
1: இப்போ 100, 105 இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு தெரியுமா?
2: 100, 105 நடுவுல 104, 103, 102 இருக்கும்.
1: அதான் இல்ல, 0 இருக்குது.
3: நீங்க பெரிய ஆளு.
0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற? அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சொல்லுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சொல்லுவா கேம்ஸ் சொல்ல கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
1: இப்போ பாரத் மின்சார நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பணிக்காக வாய்ப்புகள் இருக்குது, அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்தியா. இப்போ வந்துட்டு பாரத் மின்சார நிறுவனத்தில் இப்போ அப்ரண்டிஸ் பணிக்காக வாய்ப்புகள் இருக்குது, அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தில் இப்போ ஒப்பந்த பணிக்காக அறிவிப்பு வெளியாகிருக்குது. ட்ரேடு, டெக்னீஷியன், கிராஜுவேட் அப்ரண்டிஸ் பிரிவில் மொத்தமாக 530 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி ஐடிஐ டிப்ளமோ பிஇ பட்டப்படிப்பு முடிச்சவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 27 வயசு இருக்கக்கூடியவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னும், இவங்களுக்கான பணிக்காலம் 1 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஸ்டைஃபண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மாதம் 10,900 ரூபாயிலிருந்து 12,300 ரூபாய் வரைக்குமே ஸ்டைஃபண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னும், இதுக்கான விண்ணப்ப கட்டணம் 236 ரூபாய், எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 12/9/2026 அன்னைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா திருச்சி.பிஹெச்இஎல் டாட் காம் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு இன்னைக்கு, அதாவது 12/9/2026 அன்னைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலே

சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ரவி, நேற்று சாயங்காலம் எங்கள் அப்பா ஃபோனில் ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையாக இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையாக இருந்தது.
0: ஸ்டூடெண்ட்ஸ்,
2: குட் மார்னிங் மிஸ்.
0: நம்ம ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்டு கேர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமாக கேட்கணும், சரியா?
2: Yes, miss.
3: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபோனில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாமல் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நமக்கு படிப்பில் கவனம் செதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
2: Yes, miss.
4: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ வந்துட்டு வீடுகள் இருக்கு இல்லையா, அந்த வீடுகளுடைய விலையாக இருக்கட்டும், இல்லை கட்டுமான செலவுகளாக இருக்கட்டும், இப்போ வந்துட்டு அதோடைய செலவுகள் எல்லாமே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வீடுகளுடைய விலையுமே வந்துட்டு இப்போ 59% வரைக்குமே அதிகமாக இருக்குது அப்படிமாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. நாட்டுடைய 7 முக்கிய நகரங்களில் கடந்த 2021 2025 வரையிலான 4 வருஷங்களில் வீடுகளுடைய கட்டுமான செலவு 34% இப்போது அதிகமாக இருக்குது. இதோடைய விளைவாக இந்த காலகட்டத்தில் வீடுகளுடைய விலை

59% அதிகமாக இருக்கிறதா சந்தை ஆய்வு நிறுவனங்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. 34% கட்டுமான செலவுகள் உயர்வு, 59% வீடு விலை உயர்வு, 6.9% கட்டுமான செலவுகளுடைய ஆண்டு கூட்டு வளர்ச்சி, 12% வீடு விலையோடைய ஆண்டு கூட்டு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய நகரங்களில் நிலத்தோடைய விலையுமே வந்துட்டு 50% 120% வரைக்குமே இப்போ அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே மாதிரி கட்டுமான பொருட்களுடைய அந்த விலைகள் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால இப்போ கட்டுமான செலவுமே அதிகமாக இருக்குது, அதே மாதிரி வீடுகளுடைய விலையுமே இப்போ அதிகமாக இருக்குது. இப்போது இதே மாதிரி நம்மளுடைய சேலத்தில் ஊருக்குமே ஊர் வந்துட்டு ஸ்பெஷல் இருக்குங்க. இப்போ கட்டுமானம் அப்படின்னு சொல்லும் போது தான் தெரியுது, பழங்கால கட்டுமானங்கள் ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். அந்த கருங்கல்லியை வச்சு கட்டக்கூடிய கட்டிடங்கள் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு அந்த பிரத்யேகமான ஒரு கலை இருக்கும், அந்த பிரத்யேகமான கலைகள் வரலாற்று சின்னங்களாகவே அங்கே இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஊருடைய சிறப்புகள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய வரலாறுகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியை கேளுங்க சத்யா என் கூட. உங்களுக்காக ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு, நம்மளுடைய சேலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான வரலாற்று கல்லேடுகள் அது மாதிரி இந்த வந்து கோயில்கள்லாம் இருக்குது இல்லையா, முக்கியமாக மாரியம்மன் கோயில்கள், காளியம்மன் கோயில், இந்த மாதிரி கோயில்கள் ரொம்ப பழமையான கோயில்கள், அந்த ஊருடைய சிறப்புகள் எதுவுமே கொண்டு சேர்த்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் கேளுங்க ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சி. அதே மாதிரி இன்னைக்கான எட்டு திக்கும் நம்குறள் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா, சிறந்த ஆசிரியர் என்பவர் நண்பனாக பழகி வழிகாட்டுபவரா, ஆசிரியராக நின்று கண்டிப்புடன் வழிநடத்துபவரா. சிறந்த ஆசிரியர் என்பவர் நண்பனாக பழகி வழிகாட்டுபவரா, ஆசிரியராக நின்று கண்டிப்புடன் வழிநடத்துபவரா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்தது உங்களுக்காக டிலக்ஷன் செந்தில்குமாரோடைய விண்மீன் போலவே சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இப்போது சாலையோர வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வர 9ஆம் தேதி கடன் வழங்கக்கூடிய முகாம் நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. பனமரத்துப்பட்டி டவுன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் சாலையோர வியாபாரிகளுக்கு பிரதமருடைய சுபநிதி திட்டத்தில் கடன் வழங்கக்கூடிய முகாம் வர 9ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் சாலையோரம் கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு முதல் தவணை 15,000 ரூபாய், இரண்டாம் தவணை 25,000 ரூபாய், மூன்றாம் தவணை 50,000 ரூபாய் அப்படி மாதிரி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகாமில் பல வங்கிகளுடைய அலுவலர்கள்

பங்கேற்க இருக்காங்க. அதனால வியாபாரிகள் அடையாள அட்டை, மொபைல் எண் உள்ள ஆதார் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம், போட்டோ, ரேஷன் கார்டு நகல் ஆகியவற்றோட முகாமில் பதிவு செய்து நீங்க பயன்பெறலாம் அப்படின் மாதிரி பணமரத்துப்பட்டி டவுன் பஞ்சாயத்து நிர்வாக அலுவலர் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்க பணமரத்துப்பட்டியை சேர்ந்த சாலையோர வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா வர 9ஆம் தேதி வந்து இந்த கடன் வழங்கக்கூடிய முகாம் நடக்க போகுது. ஸோ நீங்க வந்துட்டு உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகம், ஆதார் கார்டு, அதுக்கப்புறமா அடையாள அட்டை, ஃபோட்டோ, ரேஷன் கார்டு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துக்கிட்டு அந்த நகல் எல்லாமே எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த முகாமில் போயிட்டு பதிவு செய்து பயன்பெறலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா ஸ்னேகா அவர்கள் வந்துட்டு திருச்சி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்முடைய சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஸ்னேகா அக்கா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு நாள் மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நாளுமே வந்துட்டு செம சூப்பராக இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிறைய வெற்றிகள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்களாக நீங்கள் அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கும் வந்து பர்த்டே விசஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம நம்ம சுட்டி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ மறக்காமல் தட்டி விட்டுருங்க. நீங்கள் வந்துட்டு யாருக்கு விஷ் பண்ண சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த நாளில் அந்த டைமில் வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக விஷ் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், அவங்களோட டீல்ஸை மறக்காமல் சென்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஜாரு முரளியன் பிஎஸ்பி உடைய காம்போல எம்ஆஎம்ஆ சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியில் இன்னைக்கான இட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சிறந்த ஆசிரியர் என்பவர் நண்பர்களாக பழகி வழிகாட்டுபவர்களா அல்லது ஆசிரியராக நின்று கண்டிப்புடன் வழிநடத்துபவரா அப்படிங்கிறத வந்துட்டு இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. சிறந்த ஆசிரியர் என்பவர் நண்பனாக பழகி வழிகாட்டுபவரா, ஆசிரியராக நின்று கண்டிப்புடன் வழிநடத்துபவரா அப்படிங்கிறத இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. ஸோ இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்க என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஆசிரியர் தினம் யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது? ஆசிரியர் தினம் யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதான் இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜேஷ் கண்ணா அண்ணா நாட்டாமங்கலத்துல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தக்கா பட்டியில இருந்தும், ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தக்கா பட்டியில இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனில இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், தாமோதரன் அண்ணா பாலப்பட்டியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், ராணி அக்கா தருமபுரியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும் இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தர்னிஷா, மாரிமுத்து, தனேஷ், காவியா இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜாடி முருகன் அண்ணாவுமே வந்துட்டு இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ள உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. திரும்ப மண்டே உங்களுக்குமே மீட் பண்ண வரேன் இன்னும் நிறைய தகவல்களோட. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. தட்டப்பினர்களை மண்டே மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: மீதி வார்த்தையெல்லாம் சொல்லிடணும்.
2: என்ன
0: உங்களுக்கான முதல் பாதி வார்த்தை அல்லது எழுத்து என்னன்னா மே.
2: மே மாதம்
0: ஓகே. அடுத்து கா.
2: காகம்.
0: மீ.
2: மீனாட்சி.
0: ஓகே. ஆ.
2: அருமை.
0: நான் அருமையா விளையாண்டீங்க, நன்றிண்ணா.
2: நன்றி.
0: ஓகே, இன்னைக்கு மாணிக்க வேலைனா மங்களபுரத்துல இருந்து நம்ம கூட ரொம்ப சூப்பரா அருமையா விளையாண்டாரு.
1: ஸோ இதே மாதிரி நீங்களும் எங்கள் கூட விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க, கால் பண்ணுங்கள். 9 7 8 7 7 0 107 8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
0: ஸோ இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீயர்ணி மற்றும் பிரதீபா எங்களோட. சோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
1: அதாவது நாங்க பாதி நீங்க மீதி அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்க உங்களுக்கு பாதி வார்த்தையோ இல்ல எழுத்துக்களோ அப்படி சொல்லும் போது நீங்க அதை முழுசா முடிக்கணும். இந்த கேம்ல நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா ஏன் வெயிட் பண்றீங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம் ஓட நிலை எண் 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்.
0: சோ இப்ப நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க விளையாடுறதுக்காக, அவங்க கூட விளையாடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சோனா பண்புரை இணை தொகுப்பாளர்கள் பிரதீபா, ஸ்ரீ கரணி இருவருக்கும் இணைய காலை வணக்கத்துல திருப்பூர் மாவட்டம் மாதவன்.
0: வணக்கம் வணக்கம் மாதவன் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: உங்களுக்கான முதல் வார்த்தை பட. பட
2: படகு
0: படகு. ஓகே அருமை. நான் அடுத்து
1: இரண்டாவது வார்த்தை வி. மூணாவது வார்த்தை மா.
2: மாமரம்.
1: ஓகே சூப்பர். நாம் நான்காவது வார்த்தை மூ.
2: முயல்.
0: முயல். ஓகே சூப்பர், அருமையா விளையாண்டீங்கண்ணா.
2: நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி.
1: மை டியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ ஆதவனா நம்ம கூட சேர்ந்து சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அண்ணா எங்கள் கூட சேர்ந்து விளையாண்டதுக்கு.
0: இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க. இன்னும் நிறைய நேர்களோட நிகழ்ச்சியில விளையாடலாம்.

0: நான் ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். நீ இதெல்லாம் நமக்குள்ளே செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: சுரேஷ், எனக்கு பேசிக்கா மேக்ஸே வராது, ஆனா இன்னைக்குன்னு பாரு, மேக்ஸ் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அவர் அசந்து போயிட்டாரு.
3: மேக்ஸ் சாரே அசந்து போயிட்டாரா? அப்படி என்ன கேள்வி கேட்ட நீ?
2: இப்போ 100, 105 இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு தெரியுமா?
3: 100, 105 நடுவுல 104, 103, 102 இருக்கும்.
2: அதான் இல்ல, 0 இருக்குது.
4: நீங்க பெரிய ஆளுனே.

0: அமேசான்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
0: ஸ்டூடண்ட்ஸ்
2: குட் மார்னிங்.
0: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
2: Yes, miss.
3: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
2: Yes, miss.
4: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: பாரம்பரியமிக்க நம்ம ஊர் உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீஹரணி மற்றும் பிரதீபாவுடன் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் அப்படின்னா, நாங்க பாதி நீங்க மீதி அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்க பாதி வார்த்தையை சொல்வோம், இல்ல பாதி எழுத்தோ சொல்வோம், நீங்க அதை ஃபுல் ஃபில் பண்ணி முழு வார்த்தையை சொல்லி
4: முழுமையான ஒரு வார்த்தையா நீங்க வந்து எங்க கிட்ட சொல்லணும். ஸோ இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம்.
3: ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் ஸ்ரீஹரணி அண்ட் பிரதீபா. சேலம் இரும்பாலிலிருந்து இணைப்பினர் எழுதி நிலையத்தில் நிலவரமா நம் நேயர்கள் சொந்தங்கள் அன்பு சொந்தங்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா?
3: எல்லாரும் சூப்பரா இருக்காங்கக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நலமா இருக்கேன் ஹரணி அண்ட் பிரதீபா. இன்று உலகம் முழுவதும் ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் நினைவு நாளாக ஆசிரியர் பிறந்த நாளை அனைவரும் கொண்டாடுகிறார்கள். அனைவருக்கும் ஆசிரியர் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்களுக்குமே ஆசிரியர்
5: அதற்கு அவர்களை அர்ப்பணித்திருக்கார்கள். அவரை என்றும் பள்ளி கல்லூரி படித்தவர்கள் மட்டுமல்லாமல் அதை விட்டு வந்தாலும் நம் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு நாம் நன்றியுடனும் மிகவும் பணியுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் பறைசாற்றுகிறேன்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக்கா. ஸோ உலகம் முழுவதும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் சோனா எஃப்எம் சார்பாகவும் எல்லாருக்குமே ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு எழிலரசி அக்கா கூட விளையாண்டுலாம். அக்கா விளையாடலாமா?
5: விளையாடலாமா.
4: ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை அல்லது எழுத்து என்ன அப்படின்னா வி.
5: விவசாயி.
4: விவசாயி, ஓகே, அருமை. அடுத்து நா.
5: நாமக்கல்.
4: நாமக்கல், ஓகே. அடுத்து கா.
5: காவா.
4: காவலன், ஓகே. நம்.
5: நம் நாடு.
4: நம் நாடு, அருமைக்கு அருமையா விளையாண்டிங்க. நன்றி,
5: வாய்ப்பு. நன்றி, பாய் பாய்.
3: நன்றி நன்றி அக்கா.
4: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட எழிலரசி அக்கா ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து ரொம்ப சூப்பரா அருமையா விளையாண்டாங்க.
3: ஸோ நேயர்களே, நீங்களும் இதில் விளாடணும்னு நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள். 9787-707-108 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது பேக் டு பேக்கில் உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். நான் ஸ்ரீஹரணி மற்றும் பிரதீபா. ஸோ இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பாதி நீ மீதி அப்படின்ற இந்த ஒரு விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த விளையாட்டை எப்படி விளையாடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு எழுத்து அல்லது ஒரு வார்த்தையில பாதி அதை வந்து சொல்லுவோம். நீங்கள் வந்து அந்த வார்த்தையை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த விளையாட்டு தான் இன்னைக்கு நம்ம நிறைய நேர்களோட தொடர்ச்சியாக விளையாடிட்டே இருந்தோம். அந்த வகையில் விளையாடுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட சில நேயர்களுமே இருக்காங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கூட இன்னொரு நேயருமே இணைஞ்சிட்டாங்க, அவங்க கூட விளையாண்டுலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம். வணக்கம் பாபா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்ண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கேன்ங்க. இன்னைக்கு என்ன விளையாட்டு?
1: நான் இன்னைக்கு என்ன விளையாட்டு அப்படின்னா, நாங்க வந்து பாதி வார்த்தையை சொல்லுவோம், நீங்க அதை மீதி வார்த்தையை சொல்லி முழுசா சொல்லணும். ஒரு வார்த்தையை முழுமையா படுத்தணும். வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.
2: நான்
1: உங்களுக்கான முதல் வார்த்தை என்ன அப்படின்னா, பொறு. பொறு, பொறு,
2: பொறு. பொறுத்தார் பூமி அழ்வார்.
1: ஓகே, சூப்பர்ண்ணா. இரண்டாவது வார்த்தை சா இந்த. சந்த. இல்லண்ணா, சந்த். சா இந்த.
2: சந்து அப்படின்னா
1: நான் நிலாவ
2: சந்திரன் சொல்லலாம்.
1: சந்திரன். மூணாவது வார்த்தை பா.
2: பா.
1: ஓகே. நான் இது நான்காவது வார்த்தை
2: சொல்லுங்க. அன்பு அறிவு.
1: ஓகே ஓகே. நான் ரொம்ப சூப்பரா விளையாண்டீங்கண்ணா.
2: நன்றி
1: நன்றி நன்றி அண்ணா. ஓகே, இன்னைக்கு நம்ம கூட திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. ஸோ நீங்களும் இதே மாதிரி விளாட்ணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கள் கூட விளையாடலாம், அதாவது பிரதீபா மற்றும் ஸ்ரீஹரணியோட. ஸோ இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சொடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. ஸ்ரீயர்ணி மற்றும் பிரதீபா அவங்களோட ஜாலியா பேசிட்டே விளையாடிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
1: அதாவது நாங்க பாதி நீங்க மீதி அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த நாங்க பாதி நீங்க மீதி கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்க பாதி வார்த்தையோ இல்ல எழுத்தோ சொல்லுவோம், நீங்க அதை ஃபுல் ஃபார்மா முடிச்சு முழுமையா முடிக்கணும் அந்த வார்த்தையை. சோ இந்த கேம்ல நீங்களும் விளையாடணும் நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 9 7 8 7 7 0 107 8 கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேர் காத்துட்டு இருக்காங்க, என்ன விளையாடலாங்கன்னு பாக்கலாமா? ஹலோ வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் நைமதுல இருந்து கலைச்செல்விங்க அன்பு பிரதீபா ஸ்ரீகரணி.
0: வணக்கம் வணக்கம் கலைச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
2: உங்களுக்கான
0: முதல் வார்த்தை அல்லது எழுத்து என்ன அப்படின்னா, இ.
2: புரியல.
0: இ
2: புரியலீங்க பிரதீபா?
1: அக்கா ஆ ஆ இ.
0: சூப்பர் சூப்பர் அக்கா. அக்கா அடுத்து வந்து பா.
2: புரியலீங்க. தங்கம், தடம், தடாகம், தாமரை, தர்பூசணி.
0: ஓகே ஓகே.
2: காரகை.
0: அடுத்து கா.
2: இந்த மாதிரி நிறைய சொல்லலாம்.
0: ஓகே கா. அடுத்து கா.
2: கா. கடல், தண்ணி, கட்டகம், கயல்விழி, காளை, கட்டு.
0: அக்கா கலைச்செல்வினே சொல்லலாமே.
2: கட்டுமரம், கன்னிகை, கன்னி.
0: ஓகே ஓகே அக்கா. அக்கா அடுத்து நம்ம கலை செல்வி அக்கா சொல்லலாம். ஓகே அக்கா, ரொம்ப அருமையா. நன்றி அக்கா.
2: நன்றிங்க ஸ்ரீகரணி பிரதீபா, இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி அக்கா.
2: அருமையா போகுது, வாழ்த்துக்கள்.
1: நன்றி அக்கா.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட அயம்புத்தூர்ல இருந்து கலைச்செல்வி அக்கா ரொம்ப சூப்பராக அருமையாக விளையாண்டாங்க. அண்ட் கலைச்செல்வி அக்கா மாதிரியே நீங்களும் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9 7 8 7 7 0 107 8 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க எங்க கூட விளையாடலாம். அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப சூப்பராகவும் ஜாலியாகவும் நிறைய நேர்களோட நம்ம இந்த நீங்க பாதி நாங்க மீதி அப்படிங்கிற விளையாட்டை விளையாடிட்டோம். அடுத்த ஒரு மணி நேரம் இதே மாதிரி சிறப்பாக நிறைய நேர்களோட விளையாடலாம். இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. நேத்து நைட் ஒரு மாதிரி நல்லா மழை பெஞ்சிச்சுனா, ஆனா இன்னைக்கு காலையில ஒரு மாதிரி மோடமா தான் இருக்கு. மேபி சாயங்காலம் மழை வரும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, வேலூர்ல நேற்று ஒரு அரை மணி நேரம் நல்ல மழை பெஞ்சது.
0: காலையில
1: நைட் நேத்தி.
0: ஓகே.
1: சோ வீக்கெண்ட் என்ன பிளான் வச்சிருக்கீங்க?
0: சோ நாளைக்கு வந்து கோவில் போலாம்னு ஒரு பிளான் இருக்குனா.
1: தெய்வீகமா போக போகுது. ஓகே,
0: ஒரு நல்ல ஸ்பெஷலான விருந்து.
2: தெரியுமாண்ணா,
1: நீங்க பாதி சொன்னா நான் பாதி சொல்லணும்.
2: ஓகே, நான் உங்களுக்கான முதல் பாதி தோ தோ
1: தோ. நான் ஒரு சென்டென்ஸா பேச சொல்லலாம் இல்ல?
2: ஓகே, இல்ல நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும்.
1: தோரணம்
2: தோரணம். ஓகே, நான் இரண்டாவது வார்த்தை மீ.
1: மீ நெடில
0: இல்ல? நான் குரில்
1: குரில் நியமனம்.
2: ஓகே, நான் உங்களுக்கான மூணாவது வார்த்தை கு.
1: குவளை.
2: ஓகே, நான்காவது வார்த்தை ஆ. நெடில்னா?
1: ஆ, ஆம்பல்.
2: ஓகே, நான் சூப்பரா விளையாண்டிங்கண்ணா.
1: இன்னும் ஒன்று சொல்லி ரவுண்டா அஞ்சா முடிச்சிருங்க.
2: ஓகே, நான் ஓகே, உங்களுக்கான ஐந்தாவது வார்த்தை கா.
1: கா. ஓகே, காட்சி.
2: காட்சி, சூப்பர்ண்ணா.
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வித்தியாசமான ஒரு கேமா இருக்கு. நல்லா இருந்தது இன்னைக்கு. நீ பாரு, நான் பாரு. வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி அண்ணா.
1: ஆ, தேங்க் யூ சோ மச் பா. இருவருக்கும் சூப்பரா மீட்டம் இந்த டே. பை பை.
0: நன்றி நன்றி அண்ணா. ஓகே, காட்பாடியில இருந்து இன்னைக்கு நம்ம கூட சந்திரசேகர் அண்ணா ரொம்ப அருமையா விளையாண்டாரு.
2: இதே மாதிரி நீங்களும் வேளாண் நினச்சிங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கால் பண்ணுங்கள் 9787707.

0: SS Academy பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.

0: 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த கொம்பரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்கலாம் லைனா அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பற்றி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாளில் நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவாக பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதை இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்கே வந்து நிலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற. அதனால திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறது மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூட

0: சூடவா.
1: நீங்க
2: அண்ணா, நேத்து குகையில எல்லாம் மழை வந்துச்சுனா நைட்டு ஒரு
1: ஆமாட்லயுமே
0: இல்ல.
2: ஓகேண்ணா. அண்ணா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம்
1: தெரியுமா?
2: ஓகே, ஆரம்பிச்சிடலாமாண்ணா? உங்களுக்கான முதல் எழுத்து வந்து மூ. ஓகே, அடுத்து மாது.
0: மாது. மாது.
1: மாது.
0: ஆ, ஒரு பழம் பேர் கூட இருக்கு.
2: ஈஸியா
0: ஒரு பழம் பேர் இருக்கு. ஈஸியா.
1: மாதுளை.
2: மாதுளை.
1: பின்னாடி ஏதாச்சும் ஒரு வார்த்தை, பின்னாடி போடலாம், முன்னாடி போடலாம்னு பார்த்தேன்.
0: அப்படி இல்லண்ணா. இரண்டாவது, அதாவது மூன்றாவது வார்த்தை
2: சா. இட்.
1: தா.
0: சட்ட.
1: தாவா. தாவா.
0: சா. நா. சா.
1: தா. தா. இட்டை. சாட்டை.
2: சாட்டை. ஓகே ஓகே அண்ணா. அடுத்து வந்து பா.
1: பா. பழம்.
2: பழம். ஓகே அண்ணா, அருமையா விளையாண்டீங்க. நன்றி அண்ணா.
1: நன்றி. நன்றி.
0: நன்றி. நன்றி அண்ணா.
2: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பாஸ்கர் அண்ணா சிவதாபுரத்துல இருந்து ரொம்ப சூப்பரா விளையாண்டாரு. அருமையா மக்களே. ஸோ நீங்களும் பாஸ்கர் அண்ணா மாதிரியே விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் விளையாடலாம். இப்போ பாட்டு தான் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ், எனக்கு பேசிக்கா மேக்ஸே வராது, ஆனா இன்னைக்குன்னு பாரு மேக்ஸ் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அவர் அசந்து போயிட்டாரு.
2: மேக்ஸ் சாரே அசந்து போயிட்டாரா? அப்படி என்ன கேள்வி கேட்ட நீ?
1: இப்போ 100, 105 இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு தெரியுமா?
2: 100, 105 நடுவுல 104, 103, 102 இருக்கும்.
1: அதான் இல்ல, 0 இருக்குது.
3: நீங்க பெரிய ஆளுனே.

0: ரவி, நேற்று சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: பாதி வார்த்தையோ இல்ல எழுத்துக்களோ சொன்னா நீங்க அதை முழுமை அடையிற மாதிரி ஒரு வார்த்தையை முழுசா சொல்லணும். சோ இந்த கேம்ல நீங்களும் விளையாட நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேர் காத்துட்டு இருக்காங்க. எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்மா, நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளையம் கோவிந்த சாமிங்கம்மா. ரெண்டு சகோதரிகள் நல்லா இருக்கிறீங்களா?
5: அருமையா இருக்கும்ண்ணா. நீங்க?
4: நான் நல்லா இருக்கிறேங்கம்மா. நான் எங்க குடும்பத்தார் எல்லாமே நல்லா இருக்கிறோம், நம்ம நேயர்கள் நல்லா இருக்கிறாங்க.
5: கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பர்ண்ணா. ஓகே, இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமாண்ணா? உங்களுக்கான முதல் வார்த்தை, பாதி வார்த்தை என்ன அப்படின்னா ஐ இஸ்.
3: ஐ இஸ்

0: அத ஃபுல் ஃபுல்லா முழுமை அடைற மாதிரி சொல்லுங்கண்ணா.
1: ஐஸ்கிரீம் அப்படினு சொல்லுங்களா?
2: சூப்பர்ண்ணா. ஓகே, அடுத்து தேனி.
1: ஆமா சொல்லுங்கம்மா.
0: தேனி.
2: தேனீர். ஓகே
0: ஓகே ஓகே, நான் சூப்பர்ண்ணா. அடுத்து சா இட். சா இட். ரொம்ப அருமையா
1: சொன்னீங்கண்ணா.
2: ஓகே, இன்னைக்கு நம்ம கூட கொடமுடியில இருந்து கோவிந்தசாமி அண்ணா ரொம்ப சூப்பரா அருமையா விளையாண்டாரு. ஓகே மக்களே, ஸோ நீங்களும் இவங்களை மாதிரியே எங்கள் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கள் கூட விளையாடலாம். இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. சாந்தகுமாரோட உயிரிலே கலந்தவள் மற்றும் மார்டின் காட்டேஜரோட இன்னொரு பாடலும் வந்துக்கிட்டே இருக்குது. பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், நிறைய நேயர்களோட விளையாடலாம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம். என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம். என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபா நான் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன். கூடவும் ஸ்ரீயர்ணியும் நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் திரும்ப ஒரு டைம் சொல்லிக்கிறேன். என்ன கேம் அப்படின்னா, நாங்கள் பாதி நீங்கள் மீதி. இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருந்தது அப்படின்னா, என்னவா இருக்குது அப்படின்னா, நாங்கள் பாதி வார்த்தையை சொல்லுவோம், நீங்கள் மீதி வார்த்தையெல்லாம் போட்டு முழுமையடைகிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லணும். வாக்கியம் சொல்ல வேணாம், வார்த்தையை சொன்னால் போதும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் வந்துட்டு எழு அப்படின்னு சொன்னால் எலுமிச்சை பழம் அப்படின்னு சொல்லலாம். தேங்காய் தேங்க அப்படின்னு சொன்னால் தேங்காய் அப்படின்னு முழுமையடையணும். பா அப்படின்னு சொன்னால் பால், பூரி அப்படின்னு சொன்னால் பூரி தான். ஸோ சமோ அப்படின்னா சமோசா அப்படின்னு சொல்லிட்டு முழுமையடைகிற மாதிரி நீங்கள் சில வார்த்தைகள்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் இந்த கேமோட வின்னராக இருப்பீங்க. இப்போது நம்ம கூட நிறைய பேர் விளையாண்டாங்க, நிறைய பேர் அவங்களும் முயற்சி பண்ணி நிறையா எழுத்துக்களை முழுமையடைகிற மாதிரி சொன்னாங்க. இதே மாதிரி நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ உங்களுக்கும் விளையாடணும்னு நினச்சி ஏன் வெயிட் பண்ணுறீங்க? மறக்காமல் சோனா எஃப்எம் உடனே எனக்கு கால் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சோனா எஃப்எம்ல போடுற பாடல்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த பாடலுக்கு ஓட் பண்ணலாம், இல்லை கால் பண்ணியும் நீங்கள் ஓட் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் முன்னாடியே சொல்லின மாதிரி சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி தான் விளையாடணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணலாம். இப்போது நம்ம வந்து ஸ்ரீஹரணி அக்கா கூட கண்டிப்பாக விளாண்டே ஆகணும் இந்த கேமை. அக்கா விளையாடலாமா?
7: ஆ, நான் ரெடி தான். நீங்கள் ரெடியா?
6: நான்லாம் ரெடி. ஓகே, நான் கேள்வி கேட்க ரெடியாக இருக்கேன், நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம்.
7: ஓகே, ரெடி ரெடி.
6: ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை தா இ.
7: தா இ, தயிர்.
6: ஓகே, ரெண்டாவது வார்த்தை உங்களுக்கு பிடிச்ச வார்த்தை, பிடிச்ச ஒரு இதான்னு நினைக்கிறேன், தோ.
7: தோசை,
6: அதனால தான் சொன்னேன். ஓகே, மூன்றாவது வார்த்தை போ. இங்க
7: பொங்கல்.
6: சூப்பர் சூப்பர்.
7: டிஃபன் ஐட்டமா சொல்றீங்க, பசிக்குதோ?
6: எனக்கும் பசிக்குது. உங்களுக்கு?
7: லைட்டா லைட்டா.
6: ஓகே ஓகே, அடுத்தது ரா சா.
7: ரசம்.
6: பிடிக்காதது தானே?
7: அப்பப்போ பிடிக்கும்.
6: ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி நீங்களும் எங்கள் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு அடுத்ததாக பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

0: சமுதாய எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா. நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டே ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம் உங்க கூட ஸ்ரீஹர்ணி மற்றும் பிரதீபா. சோ இன்னைக்கு நம்ம கூட நிறைய நேயர்கள் வந்து இந்த நீங்க பாதி நாங்க பாதி அப்படிங்கிற விளையாட்ட ரொம்ப சூப்பராகவும் ஜாலியாகவும் விளையாண்டாங்க. சோ இன்னைக்கு நம்ம கூட யார் யாரெல்லாம் கால் பண்ணி விளையாண்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மாணிக்கம் அண்ணா மங்களபுரத்துல இருந்து, அடுத்ததா எழிலரசி அக்கா ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து, திருப்பூர்ல இருந்து ஆதவன் அண்ணா, அடுத்து திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா, அடுத்ததா வந்து கலைச்செல்வி அக்கா மேட்டூர்லேருந்து, அதுக்கப்புறமா சந்திரசேகர் அண்ணா காட்பாடியிலிருந்தும், பாஸ்கர் அண்ணா சிவதாபுரத்துலேருந்தும், கோவிந்தசாமி அண்ணா கொடுமுடியிலிருந்தும் இன்றைக்கி நம்ம கூட ரொம்ப சூப்பராக அருமையாக இந்த விளையாட்டை விளையாண்டாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஸோ இதே மாதிரியே அடுத்த வாகை சுடவா நிகழ்ச்சியில் ஒரு அருமையான கேமோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஸ்ரீஹர்ணி மற்றும் பிரதீபா. அடுத்ததாக 11 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் வாழ்வின் தொடக்கம் விவசாயம் நிகழ்ச்சி உங்களுக்காக வர காத்திருக்கு. ஸோ மறக்காமல் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க நிகழ்ச்சியை கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி, பாய் பாய் நேயர்களே.
1: பாய் பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: அடுத்து வருவது வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: FM 107.8 நம்ம மகளின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறத நான் உங்க பத்மாவதிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா FM சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப பயிர்கள் போடுறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய களைகள் எந்த மாதிரி முளைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இதை வந்து மீளுருவாக்க விவசாய ஆலோசகர் ரவிசங்கர் கருப்பையா என்ன மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, விவசாய நிலத்துல களைகள் முளைச்ச உடனே அதை வந்து அழிக்க களை கொல்லிகளையோ இல்லனா கூலி ஆட்களையோ நாடுறதுதான் நம்மளுடைய வழக்கமான நடைமுறை. ஆனா மீளுருவாக்க விவசாயத்துல களை அப்படின்றது ஒரு எதிரி இல்லைன்னு சொல்றாங்க. அது உங்களோட மண் என்ன கேக்குது அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு வழிகாட்டின்னு சொல்றாரு. இது உங்களுக்கு வந்து கேள்விப்படும் போது புதுசா கூட இருக்கலாம். இப்ப JL மெக்காமன் அப்படின்ற மேலை நாட்டு வேளாண் நிபுணர் வின்வீட் ஸ்டாக் அப்படின்ற தன்னோட நூல்ல மண்ணுல ஏதோ ஒரு சத்து குறைபாடு, காற்றோட்டமின்மை அல்லது கனிம சமநிலையின்மை ஏற்படுறப்பதான் அதை சரி செய்ய இயற்கை களைகளை அனுப்புது அப்படின்னு சொல்றாங்களாம். உதாரணமா, இறுக்கமான கடின மண்ணுல ஆழமான ஆணிவேர் கொண்ட களைகள் முளைச்சு மண்ணை துளைத்து காற்றோட்டத்தை உருவாக்க முயலுது. அதனால களை கொல்லி போட்டு களைகளை அழிக்கிறது, காய்ச்சல் வந்த உடனே மாத்திரை போட்டு அறிகுறியை மட்டும் மறைக்கிறது போன்ற அது நோய்க்கான மூல காரணத்தை சரி செய்யாதுன்னு சொல்றாங்க. மண்ணுல வேதியியல் மற்றும் இயற்பியல் அமைப்ப ஒன்னா சீரமைக்க புகழ்பெற்ற மண்ணியல் விஞ்ஞானி வில்லியம் ஆல்பிரெக்ட் மற்றும் அவருடைய சீடர் நீல் கின்சி ஆகியோரோட கேட்டயன் பரிமாற்ற சமநிலை கோட்பாடு ரொம்பவே முக்கியமானது. மண்ணோட அயனி பரிமாற்ற திறன்ல கனிமங்கள் குறிப்பிட்ட சதவீதத்துல இருக்கணும். அதாவது கால்சியம் 60%-70% வரையிலும், மெக்னீசியம் 10%-20% வரையிலும், பொட்டாசியம் 3%-5% வரைக்கும், சோடியம் 1%-2% வரையிலும் இருக்கிறது அவசியம். பெரும்பாலான நிலங்கள்ல அதிக அளவிலான களை பிரச்சனை உருவாக முதன்மையான காரணம் கால்சியம் குறைந்த அளவுல இருக்கிறதே அப்படின்னு சொல்லலாம். கால்சியம் குறையறப்பதான் மண் துகள்கள் ஒன்னோட ஒண்ணு இறுகி காற்றோட்டம் அடைபடுது. அதே மாதிரி மண்ணுல அளவுக்கு அதிகமான பொட்டாசியம் இருக்கிறப்ப அது பயிர்கள் கால்சியத்தை உறிஞ்சறத தடுத்து நிறுத்துது. இதன் விளைவாக கால்சிய பற்றாக்குறை தீவிரமடைஞ்சு களைகளோட தாக்கம் பல மடங்கு அதிகரிக்குது. இதனாலதான் மரச்சாம்பல் அதிக பொட்டாசியம் கொண்ட தொழு உரங்கள் மற்றும் எருக்களை அளவுக்கு அதிகமா பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்க. மண் பரிசோதனை முடிவுகளுக்கு ஏத்த மாதிரி கணக்கிட்டு மட்டுமே இதை வந்து பயன்படுத்தணும். நம்மளுடைய விவசாயிகள் செய்யக்கூடிய இன்னொரு தவறு, களை விதைகளோட கூடிய கழிவுகளை நேரடியா மண்புழு உரமாக்கலுக்கு பயன்படுத்துறது. 55°C-65°C வரைக்கும் வெப்பம் உருவாகக்கூடிய சூடான மக்க வைப்பு முறைய பயன்படுத்துறப்ப மட்டுமே அதுல இருக்கக்கூடிய களை விதைகள் முழுமையா அழிஞ்சு உரம் பாதுகாக்கிறதுக்காக மாறும். மண்புழு உரமாக்கல் முறையில வெப்பநிலை குறைவாவே இருக்கிறதுனால அது களை விதைகளை அழிக்கிறது இல்ல. உங்களோட வயல்ல அதிக அளவுல முளைக்கக்கூடிய களை எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டறிஞ்சுக்கணும். அது மண்ணோட இறுக்கத்தை காட்டுதா இல்லனா கால்சியம் குறைபாட்டை காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆராயணும். கால்சியம் குறைவாகவும் மண்ணு கடினமாகவும் இருக்கிறதுனால கணக்கிடப்பட்ட அளவுல ஜிப்சம் இட்டு கால்சியத்தை உயர்த்தணும். பொட்டாசியம் ஒரு அளவை கட்டுப்படுத்தணும். மூடு பயிர்கள் அல்லது காஞ்ச சருகுகளை கொண்டு மூடா காமச்சா சூரிய ஒளி படாம களை விதைகள் முளைக்கிறது இயற்கையாவே தடுக்கப்படுது. எல்லாத்துக்கும் மேலா மண்ணோட கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் சமநிலைய ஆல்பிரெக்ட் மற்றும் கின்சி கூறிய விகிதத்துல சரி செய்யறப்ப மண்ணோட பிஹெச் அளவு தானாவே சரியான நிலைக்கு வரும். மண்ணு சுயமா சுவாசிக்க தொடங்கும். அப்பதான் களைகளோட அச்சுறுத்தலும் படிப்படியா குறைஞ்சிரும். என்ன விவசாய பெருமக்களே, கண்டிப்பா இந்த தகவல் நம்ம விவசாய பெருமக்களுக்கு உதவியா இருக்கும். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: வணக்கம், என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மையில்
3: SS Academy பெருமையுடன் வழங்கும்
0: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
3: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
0: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
3: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
0: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6, ஞாயிற்றுக்கிழமை.
3: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம்.
0: தொடர்புக்கு 9585500999.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பின்னோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லா

0: சுஜாதா பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நெற்பயிரியல் துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சீலா வேணுகோபால் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப நெற்பயிர்ல தண்டு துளைப்பான கட்டுப்படுத்துற இயற்கை ஒட்டுண்ணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: புழு வரும் சில சமயம், புழு வரலைன்னா இந்த மாதிரி ஒட்டுண்ணிகள் எல்லாம் வரும். இந்த டெட்ராஸ்டைகஸ் அப்படிங்கிற நீல நிற கருநீல நிற ஒட்டுண்ணிய பாருங்க. இன்னொன்னு அதை விட குட்டியா கருப்பா டெலினோமஸ் அப்படின்னு ஒரு ஒட்டுண்ணி வரும். இது ரெண்டும் தான் நெற்பயிர்ல தண்டு துளைப்பான அற்புதமா கட்டுப்படுத்துற இயற்கையிலேயே இருக்கிற ஒட்டுண்ணிகளா இருக்குங்க. சோ இந்த மாதிரி ஒட்டுண்ணிகள் உங்க காட்டுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நீங்க மருந்தடிக்கிறத கூட ஒரு வாரம் தள்ளி போடலாம், இல்ல 10 நாள் தள்ளி போட்டுட்டு பாத்துட்டு அப்புறம் கூட மருந்தடிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இது 70%-80% முட்டைகளை அழிச்சிடும். அப்புறம் எதுக்கு நம்ம மருந்தடிக்கிறோம்? அப்புறம் மத்த 20% புழுக்களை மத்த நன்மை செய்யற பூச்சிகள் அது பாத்துக்கும். அப்ப ஆக மொத்தத்துல நம்ம மருந்தடிக்கிறது மிச்சமாயிடும். சோ நெல் பயிருங்கிறது ஒரு அருமையான பயிர். அதுல வந்து நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாம, இடையூறு நாம செய்யாம இருந்தா, அது இயற்கையிலேயே அதோட அமைப்புல பூச்சி வந்தாலும் சரி தீமை செய்யற பூச்சிகள் பெருகாத வண்ணம் அதே இயற்கையிலே கட்டுப்படுத்துற திறமையோட தான் அந்த சூழியல் இருக்குது. சோ இந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா எந்த அளவுக்கு உங்களுக்கு அது புரிந்ததுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஏதாவது ஐயப்பா சந்தேகங்கள் இருந்தா தாராளமா நீங்க பூச்சியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் இதை நீங்க அணுகலாம். எங்களோட தொலைபேசி எண், எங்களோட பூச்சியல் துறையோட தொலைபேசி எண் பாத்தீங்கன்னா 04-22-66-11-214. இன்னொரு நம்பர் 66-11-414-214-414. நன்றி.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நெற்பயிரை கட்டுப்படுத்தக்கூடிய சூழலியல் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: உதடு ஒற்றி போட்ட இலை இருக்கு. உன் இதழ் ஒற்றிய இலை பற்றி நினைத்திருவேன் இன்னொரு இலை.
1: ஓ, தரி மீதா?
0: ஆம், அதில் உன் உதடு தோய்த்த உமிழ்நீரில் உரசி முனை முறுக்கிடுவேன். முறுக்கி வைத்த கோபமெல்லாம் முனைமுறிந்து போகையிலே இறுக்கி புனைந்த இலை போல இருக்க வேணும் ஆண்பாளி.
1: ஆஹா, கவிதை கவிதை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ், எனக்கு பேசிக்கா மேக்ஸே வராது, ஆனா இன்னைக்குன்னு பாரு மேக்ஸ் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அவர் அசந்து போயிட்டாரு.
2: மேக்ஸ் சாரே அசந்து போயிட்டாரா? அப்படி என்ன கேள்வி கேட்ட நீ?
1: இப்போ 100, 105 இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு தெரியுமா?
2: 100, 105 நடுவுல 104, 103, 102 இருக்கும்.
1: அதான் இல்ல, 0 இருக்குது.
3: நீங்க பெரிய ஆளுன்னு

0: ஏ ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேம்? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங் மிஸ்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் செதறது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல். சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டாரம் மூங்கில்பாடி கிராமத்துல இருந்து இயற்கை விவசாயி கவிதாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப கடலை விவசாயத்துக்கு என்னென்ன போட்டு நம்ம களைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை அக்கா வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: ரைசோபியம் நீங்க விடும் பொழுது நம்ம கடலக்காய் நமக்கு சாட்டிஸ்ஃபைடா தண்ணி விட முடியும். கீழே வந்து மண்புழு உரம், கடலை புண்ணாக்கு, நுண்ணுயிர்கள்

0: அசோஸ்பைரிலும் பாசோபாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா வேஸ்ட் டி கம்போஸ்டர் வந்து எரு கூட ஒன்லி மட்டும்தான் கலந்து போடணும். ஜிங்க் இது ஈயம் இது எல்லாத்தையும் கம்பல்சரி நம்ம ஒரு ஒரு தடவையும் நம்ம எருவில பயன்படுத்தி நம்ம விசிறி விட்டு களை எடுக்க போறோம். கல்லைக்கும் அதை போட்டுதான் நம்ம களை வெட்டணும். களையை வெட்டிட்டு நீங்க யூஸ்வலா தண்ணி ஒரு கல்லைக்கு மட்டும் முதல் தண்ணி மட்டும் சூடமோனஸ் ட்ரைகோடெர்மா கலந்து விட்டுட்டு எந்த தண்ணியுமே வெறும் தண்ணியா விடாம ஒரு ஒரு தண்ணியிலையும் இந்த நுண் உயிர் உரங்கள் வந்து நீங்க கீழே, ஏன்னா நிலக்கடலைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஏழு டு எட்டு தண்ணி தான் செலவாகும். ரெண்டு தண்ணி முதல் தண்ணி விடுறோம், ரெண்டாவது சளி தண்ணி பாயும், அதுக்கு அடுத்து அஞ்சு தண்ணி விடுவோம், ஆறாவது தண்ணி இல்லைன்னா ஏழாவது தண்ணிக்கு நிலக்கடலை அறுவடை பண்ணிடுவோம். அதனால எந்த எல்லா தண்ணியிலுமே உயிர் உரங்கள் வந்து நீங்க விடும் பொழுது அதுல ரைசோபியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிலக்கடலைக்கு. அப்ப நீங்க ஃபுல்லா விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நிலக்கடலை வந்து நல்ல திரட்சியா இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கும். நிலக்கடையில வந்து புழு வரும், புழு வர்றதுக்கு இஞ்சி பூண்டு கரைசல் பிளஸ் ஏழுதலை கத்தால பரண்ட புழு ரொம்ப அதிகமா இருக்கும் பட்சத்தில் ஏழு தலை அஞ்சு தலை இருந்தாலே போதும். அதுல வேப்ப இலை, புதினா, எருக்க இலை, நொச்சி இலை, தைல இலை, காட்டுக்கொட்டா இலை, உனி இலை, இந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்துல எந்த இலைகள் கிடைக்குதோ அந்த இலைகள்ல இருந்து ஒரு ஏக்கர் அப்படின்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு இல்லைன்னா ஒரு அரை கிலோ அளவு வெயிட் போட்டு நீங்க வந்து ட்ரம்ல போட்டு ஊற வச்சு முதல் நாள் சாயந்தரமே வேக வச்சிருங்க. வேக வச்சுட்டு அதை வந்து அடுப்புல வச்சு கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு புழுக்கள் ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் வசம்பு சேர்த்துக்கலாம். இல்ல மீடியமா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா அடுத்த நாள் காலைல இதை வடிச்சிட்டு கூடுதலா வேப்பண்ணை பூங்கன்னு சேர்த்து நீங்க ஸ்ப்ரே கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புழு வந்து குறைஞ்சிரும், எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாது. அந்த இலை செம்பேன் இதுக்கு வந்தாலே வேப்பண்ணை பூங்கன்னு ஏழுதலை கத்தால பரண்ட இதுவே வந்துட்டு உங்களுக்கு ஓகே ஆயிடுங்க. இதை நீங்க பண்ணிட்டு நீங்க நுண்ணுயிர்கள் உயிர் உரங்கள் வந்து நீங்க விடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கல்லையில வந்து வேற எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு பெருசா பாதிப்பு தராதுங்க.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இலையில செம்பெண் வந்துச்சு அப்படின்னா வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், அதே போல உயிர் உரங்கள் எந்த மாதிரி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை அக்கா வந்து நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா நம்ம மாவட்டத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கடலை விவசாயம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குமே இது வந்து உதவியா இருக்குங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நானோ தொழில்நுட்பத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இலையில இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்து பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கு, அதுல இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: மூணாவதா வந்து என்னன்னா, அதாவது பயிர்களில் ஏற்படக்கூடிய நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி அல்லது மாய்ஸ்சர் ஸ்ட்ரெஸ், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சில கேட்ஜெட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். கேட்ஜெட்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப லீஃப் மாய்ஸ்சரை பாக்குறதுக்கு, லீஃப் போட்டோசிந்தசிஸ் பாக்குறதுக்கு, இலையில உள்ள நைட்ரஜன் சத்தை பாக்குறதுக்கு எல்லாம் நிறைய கேட்ஜெட்ஸ் ஆல்ரெடி இருக்குது. இலையில உள்ள நீர் சத்தை பாக்கணும்னா யூஸ்ஃபுல்லா கிடைக்கக்கூடிய கமர்ஷியல்ல கிடைக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ் வந்து 1,00,000 ரூபாய் இருக்குது. அதை வந்து நானோ தொழில்நுட்பத்தின் மூலமா 1,000 ரூபாய் அல்லது 2,000 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய சிம்பிள் கேட்ஜெட்ஸா பண்ணிருக்கோம். அதே மாதிரி தலைச்சத்தை பார்க்கக்கூடிய மிஷின் வந்து 4-5 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய மிஷினை நம்ம 2,000-3,000 ரூபாய்க்கு பண்ற மாதிரி பண்ணிருக்கோம். அது சிம்பிளான ஒரு கேட்ஜெட் தான். அதுல ஒரு எல்இடி லைட் இருக்கும். அந்த லைட் வந்து இலையில படும் போது இலையில எவ்வளவு ஒளி அப்சார்ப் ஆகுது, எவ்வளவு டிரான்ஸ்மிட் ஆகுதுங்கிறத கணக்கு பண்ணி நம்ம நைட்ரஜன் சத்து பாக்குறோம். அதே கேட்ஜெட்ஸ் டெவலப்மெண்ட்ல நம்ம பேஸ்ட் அண்ட் பீல் டெக்னாலஜின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது காய்கறிகள்லயோ பழங்கள்லயோ எந்த அளவுக்கு சர்ஃபேஸ்ல வந்து பெஸ்டிசைட் ரெசிடியூ இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணிருக்கிறோம். அதுல வந்து நானோ தொழில்நுட்பம் மூலமா ஒரு சின்ன லிட்மஸ் பேப்பர் மாதிரி இருக்கும். அதுல டிப்ல வந்து நானோ பார்ட்டிகல்ஸ் ஒட்டிருக்கும். அந்த ஸ்டிப்ப வந்து பழங்கள் மேல தொடும்போது பழங்கள்ல ஒட்டி இருக்கக்கூடிய நஞ்சு, அதாவது பெஸ்டிசைட் ரெசிடியூ சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ரெசிடியூ வந்து இந்த நானோ பார்ட்டிகல ஒட்டிக்கிறோம். அதை வந்து நம்ம செர்ஸ்னு ஒரு மெஷின் இருக்கு, சர்ஃபேஸ் என்ஹான்ஸ்டு ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு, அதுல காட்டும் போது இன்ஸ்டன்டா நம்ம ரெசிடியூ எவ்வளவு பழங்கள்லயோ காய்கறிகளோ இருக்குது நம்ம உடனே கண்டுபிடிச்சிடலாம். இதற்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருது. நம்ம இது வந்து லெபரட்டரி லெவல்ல தான் கண்டுபிடிக்க முடியும். இதை வந்து சிம்பிளா விவசாயிகளுக்கோ அல்லது டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கோ பயன்படுத்தக்கூடிய அளவுல இதை கேட்ஜெட்ஸை கன்வெர்ட் பண்றதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் மூன்றாவது, முதல்ல இடுபொருட்களை பற்றி பேசணும், ரெண்டாவது காய்கறி பழங்களை கெட்டு போகாம அல்லது வீணாகாம தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் நானோ தொழில்நுட்பத்தை பார்த்தோம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப இடுபொருட்கள் காய்கறி பழங்கள் கெட்டு போகாம தடுக்கிறது, வீணாகாம எந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: கிராம மக்கள் வாழ்வுல இனிக்க கூடிய வேப்பங்கொட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. மண்ணில வேரூன்றி நிற்கக்கூடிய மரங்கள்ல மனித குலத்துக்கு இயற்கை அளித்த ஒப்பற்ற அமுத சுரப்பி வேப்ப மரம். பனை மரத்தை போலவே தன்னோட ஒவ்வொரு அங்கத்தாலும் மானுட சமூகத்துக்கு அரிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய இந்த விருட்சம் இயற்கையோட நோய் எதிர்ப்பு அரணா திகழுது. நவீன விவசாயத்துல ரசாயன பூச்சிக்கொல்லிகள் பயிர்களை நச்சுமயமாக்கி மனித ஆரோக்கியத்துக்கும் நிலத்தோட வளத்துக்கும் பெருங்கேடு விளைவிச்சு வரக்கூடிய சூழல்ல வேப்ப மரம் ஒரு பசுமை அரணா உருவெடுத்திருக்கு. வேளாண் விஞ்ஞானிகளின் வழிகாட்டலின்படி பயிர்களை சூழும் பூச்சிகளையும் வண்டுகளையும் இயற்கையான முறையில கட்டுப்படுத்த வேப்ப மரத்தோட விதைகளான வேப்பங்கொட்டைகள் பெரும் அளவுல பயன்படுத்தப்படுது. இதுல இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய வேப்ப எண்ணெய், வேப்பம் புண்ணாக்கு மற்றும் இயற்கை பூச்சி விரட்டிகள் நச்சுத்தன்மையற்ற உரங்களாவும் பயிர் பாதுகாப்பு மருந்தாவும் மண்ணுக்கு புத்துயிர் ஊட்டுதுன்னு சொல்லலாம். வருஷம் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா மே மாதத்தோட வெயில்ல வேப்ப மரத்துல பூக்கள் அரும்பி காயாகி கோடையில கணிஞ்சு நிலத்துல உதிருது. இந்த காலகட்டத்துல கிராமப்புற மக்கள் அதிகாலையிலேயே திரண்டு போயிட்டு உதிர்ந்த வேப்பங்கொட்டைகளை சேகரிக்க கூடிய எழிலார்ந்த காட்சிகளை காண முடியுது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிலோ 130 ரூபாய் வரைக்கும் உச்சத்தை தொட்ட வேப்பங்கொட்டை கடந்த ஆண்டு விளைச்சல் அதிகரிப்பினால 65 ரூபாயா குறைஞ்சப்பையும் நடப்பு சீசன்ல தொடக்கத்துல 50 ரூபாய்க்கு வியாபாரிகளால கொள்முதல் செய்யப்படுது. வரக்கூடிய நாட்கள்ல இதனுடைய விலை தொடர்ந்து உயரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே நிலவுது. வறட்சியாலும் வேலை வாய்ப்பு இன்மையாலையும் தவிக்க கூடிய எங்களோட குடும்ப பசிய போக்க இந்த வேப்பங்கொட்டைகளை வித்து வரக்கூடிய வருமானம் என்னைக்குமே கசந்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு உழைக்கும் மக்கள் நெகிழ்ச்சியோட சொல்றாங்க. இது பத்தி கரிசல் பூமி விவசாயிகள் சங்க தலைவர் வரதராஜன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிராமப்புறங்கள்ல தற்போதைய நிதர்சனத்தை எதிரொலிக்குது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டத்தை சேர்ந்த மானாவரி நிலங்கள்ல புரட்டாசி மாச வடகிழக்கு பருவமழையை நம்பியே முதன்மை விவசாய பணிகள் தொடங்குது. இடைப்பட்ட காலத்துல பெய்ய வேண்டிய கோடை மழையும் பொய்த்து போனதால தோட்ட பயிர்களை கூட பயிரிட முடியாம விவசாயிகள் தவிச்சு வராங்க. ஒரு புறம் விவசாயமும் இல்லாம இன்னொரு பக்கம் ஊரக வேலை உறுதி திட்டத்துல முறையான வேலைகள் கிடைக்காம தவிக்க கூடிய கிராம மக்களுக்கு மரங்கள்ல இருந்து தானா உதிரக்கூடிய இந்த வேப்பங்கொட்டைகளே தற்காலிக வாழ்வாதார வெளிச்சமா மாறி இருக்கு. இன்னைக்கு இந்தியாவை தாண்டி உலகம் ஃபுல்லாவே இயற்கை வேளாண்மை மற்றும் சூழலியல் பாதுகாப்பு பத்தின விழிப்புணர்வு அதிகரிச்சு வரக்கூடிய சூழல்ல வேப்பங்கொட்டையில இருந்து எடுக்கக்கூடிய வேப்ப எண்ணெயோட தேவை பன்மடங்கு பெருகி இருக்கு. சர்வதேச அளவுல வேப்ப எண்ணெய் மற்றும் அதனுடைய வழிப்பொருட்களோட சந்தை மதிப்பு பல பில்லியன் டாலர்களை எட்டியிருக்கிறதோட உலகளாவிய வேப்ப எண்ணெய் ஏற்றுமதியில 60% அதிகமான பங்களிப்பை இந்தியா வழங்கி முதன்மை வகிக்குது. ரொம்ப அருமையான விஷயம் இல்லைங்களா? கிராம மக்கள் வாழ்க்கையில இனிக்கக்கூடிய வேப்பங்கொட்டையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க எல்லாத்தையுமே மீட் பண்றதுக்காக சத்யா நான் வந்துட்டேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க மக்களே? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். என்ன நாள் அப்படின்னா, இன்னைக்கு செப்டம்பர் 5 உலக ஆசிரியர் தினம். இந்த ஆசிரியர் தினம் அப்படிங்கிறது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாள் தான். நம்ம வந்து ஆசிரியர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த ஆசிரியர் தின ஸ்பெஷலாக நம்ம கூட பேசுறதுக்காக லெக்சராக இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஹெச்ஓடி, அடுத்ததாக பிரின்சிபல், இப்போ ஈவென்ட் கோஆர்டினேட்டிங், இப்படி நிறைய விஷயங்களை, அதாவது பன்முக திறமைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அகமத் அவர்களோடு தான் பேச போகிறோம். வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். நீங்கள் வந்துட்டு ஒரு லெக்சராக ஆகணும்னு ஒரு ஆசை வந்திருக்கும் இல்லையா, அந்த ஆசை உங்களுக்கு எப்படி வந்தது, உங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு? சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். அதே மாதிரி நீங்களுமே வந்துட்டு ஒரு லெக்சரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய காரணங்கள் இருக்கும். அப்படி நீங்கள் லெக்சரராக ஆகணும் அப்படிங்கிறதுக்கான முக்கிய காரணங்கள் ஏதாவது இருக்கா சார்?
2: அந்த ஆசை பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டூடெண்ட்டாக படிக்கும்போதுலேருந்து இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனல் கரியர் ஸ்டார்ட் பண்ணோம், அதில் ஒர்க் பண்ணோம்னா நம்ம வந்து நிறையா, அதாவது ஆல்வேஸ் பி ஏ கிரியேட்டர் சொல்கிற மாதிரி நம்ம க்ரியேட்டிவாக நிறையா திங்க் பண்ணலாம். நம்ம ஸ்டூடெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டீச்சிங் ஃபீல்டில் இருந்தால் நம்ம ஸ்டூடெண்ட் டாக்டராக இருக்கலாம், போலீஸ் ஆகலாம், வக்கீல் ஆகலாம். ஸோ அது மல்டிப்புள் இதில் இருக்கலாம் அப்படிங்கிறக்காக டீச்சிங் ஃபீல்டை சூஸ் பண்ணேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் படித்து நான் ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு லாயர் ஆகணும், இல்லை ஒரு போலீஸ் ஆகணும்னா நான் அந்த ஃபீல்டில் மட்டுமே தான் சைன் பண்ண முடியும், அந்த ஃபீல்டில் மட்டுமே தான் இருக்க முடியும். ஆனால் ஒரு டீச்சராக ஒரு ஸ்டாஃபாக இருக்கும்போது நாம் நம்மளோட ஐடியாஸ் கிரியேட்டிவ் திங்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டிமேட் பண்ண முடியும். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஒவ்வொரு பொசிஷன்லையும் இருப்பாங்க. அதாவது எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். தட்ஸ் வை ஐ சூஸ் திஸ் ஃபீல்ட்.
1: சூப்பர் சார், ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. அதே மாதிரி அதில் முக்கியமான ஒரு விஷயமா, எஜுகேஷனல் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த எஜுகேஷனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் எந்த வகையில் உதவி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: மாணவர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர்ஸோட 8 hours பர் டே, அதாவது லஞ்ச் பிரேக் விட்டிங்கன்னா 8 hours ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த 8 hours ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃபோட தான் அந்த ஸ்டூடெண்டோட இன்ட்ராக்ட் இருக்கும். அந்த 8 hours பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் போர்டை மானிட்டர் பண்ணுவோம், இல்லைனா PPT மானிட்டர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ எஜுகேஷன், அதாவது என்ன ஸ்டடி என்ன சொல்லித்தரோம் அதை அப்சர்வ் பண்ணிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த பையன் படிக்கணும்னா அவனுக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்குதோ இல்லையோ அந்த ஸ்டாஃபை பிடிச்சிருக்கணும். அந்த ஸ்டாஃபை பிடிச்சிருந்தா இட் மேபி தியேட்டிக்கல் ஆர் மேத்தமெட்டிக்கல், எதாக இருந்தாலும் அந்த ஸ்டாஃபை பிடிச்சிருந்தாவே அவன் ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்ஜெக்டையும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான், அந்த ஸ்டாஃபை லவ் பண்ண ஆரம்பிச்சு ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிருவான். ஸ்டூடெண்ட்டை வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டாஃப் எக்கா இருந்தும் கொண்டும் ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும்.
1: ஓகே சார். ஸ்கூல் டைமில் இல்லை காலேஜ் டைமில் வந்துட்டு டீச்சர்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பசங்க வீட்டில் இருக்கும்போது பேரண்ட்ஸ் என்ன மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: அதாவது பேரண்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருக்க எல்லா பேரண்ட்ஸுமே திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 hours தான் என் கூட ட்ராவல் பண்ணுறான். அந்த 8 hours ட்ராவல் பண்ணும்போது அவன் இந்த கிளாஸ் ரூம்ஸில் இருக்கும்போது கிளாஸ் ஹவர்ஸ் இருக்கும். தென் நெக்ஸ்ட் மந்த் ஒன் மோர் திங், பிளாக் போர்டு தான் அவன் அதிக டைம் மானிட்டர் பண்ணுறான். மீதி இருக்க 16 hoursில் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 16 hoursில் ஜஸ்ட் 5 hours தான் தூங்குறாங்க. 11 hours யார் கூட, அதாவது 16 hours அவங்க டைம் ட்ராவல் பண்ணுறதே பேரண்ட்ஸ் கூட மட்டும்தான். அந்த 11 hoursில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான் மானிட்டர் பண்ணணும். அதில் 3 hours டியூஷன் அந்த மாதிரி அனுப்பிடுறாங்க. ரிமைனிங் இருக்க ஹவர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 hours அவங்க கூட இருக்காங்கன்னா அந்த 8 hours அவங்களை மானிட்டர் பண்ணணும். இப்போ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது நல்ல விஷயத்துக்கும் பண்ணுறாங்க, அதை பேரண்ட்ஸ் தான் முழுக்க முழுக்க மானிட்டர் பண்ணணும். அதாவது 8 hours அவன் எங்கே கூட ட்ராவல் பண்ணும்போது அவன் 8 hours புக் மெட்டீரியல் சப்ஜெக்ட் அதை மாதிரி தான் ட்ராவல் பண்ணுறான். ரிமைனிங் இருக்க பேரண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ணுற அந்த 16 hoursில் 5 hours தூங்கிடறான். மீதி 11 மணி நேரம் ஒரு மாணவர் 11 மணி நேரம் என்ன பண்ணுறான்னு அவங்களோட பெற்றோர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, அதே மாதிரி அவங்க பெற்றோர்களுக்கு தெரியும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா பையன் படிக்கணும், பையன் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா சம்பாதிக்கிற ஒரு மோட்டிவ்லேயே போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேக்ஸிமம் பிஸ்னஸ் பீப்புள்ஸோட குழந்தைங்க பார்த்தனா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, அவங்க லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் கூட எந்த பேரண்ட்ஸ் வேணுமா சம்பாதிக்கிட்டோம். ஆனால் அந்த சம்பாதிக்கிற பணத்தை யாருக்கு, எல்லாமே தன் குழந்தைகளுக்கு தான். அந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாகனா நீங்கள் டெய்லி ஒரு 2 hours ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்களோட குழந்தைங்களோட ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு ஸ்கூலில் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு காலேஜில் என்ன சொன்னாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன படிச்சுட்டு இருக்க, ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறையா, இல்லை உன்னோட எய்ம் என்ன, உன்னோட கோல் என்ன அப்படின்னு எந்த மேக்ஸிமம் 70% ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. அதனால தான் சில குழந்தைகள் வழி தவறி போறாங்க.
1: சூப்பர் சார், ரொம்ப சூப்பராகவே உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களுமே நம்ம கூட அகமத் சார் வந்து ஷேர் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக 2 சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்க எல்லாம் லைனா அந்த தள்ளுவண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்க மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பத்தி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாள்ல நாங்க வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்க அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்க வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துற ஒரு நிகழ்ச்சியை நாங்க நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னு நாங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவா பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்க வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற. அதனால திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறது மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
0: சூப்பரான 2 பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. இன்னைக்கு ஆசிரியர் தின ஸ்பெஷலா நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தாங்க பேசிட்டு இருக்காரு. யாரு அப்படின்னா லெக்சரர் அகமது சார் அவர்கள் தான். அவரு இன்னும் நிறைய விஷயங்களையும் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ரெடியா இருக்காரு. இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாரு அப்படிங்கிறத கேட்கலாம். சார், இப்போ ஒவ்வொரு டீச்சருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய சவால் என்ன அப்படின்னா, ஒரு மாணவனை இப்படி தான் ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது. உங்களுடைய அனுபவத்துல ஒரு மாணவனை இப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கற்று வச்சிருப்பீங்க இல்லையா, அதை பத்தி எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
3: ஒரு மாணவன் மனது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போறோம்னா ஐ வில் ஹேண்டில் வித் ஆல் மெஷின்ஸ் நம்மள்ட்ட இன்ட்ராக்ட் ஆகவே ஆகாது. மெஷின் இன்ட்ராக்ட் ஆகாத போது நாம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே இருக்கீங்க, ஒரு டெஸ்க்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, வாட் எவர் என்ன ஒர்க்கோ அதை தான் பண்ணுவீங்க. ஆனா நாங்க ஹேண்டில் பண்றது 60 ஸ்டூடெண்ட்னா 60 பையனும் ஒவ்வொரு மனநிலையமே இருப்போம். ஒருத்தனுக்கு குடும்ப சூழ்நிலை இருக்கும், ஒருத்தனுக்கு படிப்புக்கு காசு இல்லாம இருக்கும், ஒருத்தனுக்கு வந்து 1008 இஷ்யூஸ். அந்த குழந்தைங்க தான் ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு ப்ராப்ளம், 60 பேத்தையுமே ஐடென்டிஃபை பண்றது தான் அந்த ஸ்டாஃபோட ஒர்க். ஓகேவா, இந்த பையனா இவன் படிக்கலனா அதுக்கு இது காரணமா இருக்கும், இவனுக்கு இதுக்கு மேல படிப்பேறாது, நாம எக்ஸ்ட்ராவா அவனுக்கு வந்து டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணணும் இல்ல அவனுக்கு புரிய வைக்கணும், இதெல்லாமே ஸ்டாஃப் தான். அதாவது இன்றைய காலகட்டத்திலும் சொல்றேன், முந்தைய காலகட்டத்திலும் சொல்றேன், எந்த ஒரு ஆசிரியர் எந்த ஒரு நல்ல ஆசிரியரும் மாணவரை அடிக்கவே கூடாது. ஒரு ஐ கான்டாக்ட், அதாவது அவன் என்ன நினைக்கிறாங்கிறது நீ சொல்லணும். உங்களை பார்த்தா அவன் பயப்படணும்னு நான் சொல்ல, உங்களை பார்த்தா அவன் மரியாதை கொடுக்கணும், உங்க மேல ஒரு அன்பு வச்சிருக்கணும், அந்த அன்புலதான் அவன் படிக்கவே ஆரம்பிக்கணும். நீங்க மிரட்டுறீங்க அடிக்கிறீங்க, எதுக்கு அடிக்கிறாங்க? அதுதான் மெயினான குவஸ்டின். அதாவது இப்ப இருக்க ஸ்டாஃப் நிறைய பேர் குழந்தைங்களை எதுக்காக அடிக்கணும், நம்ம குழந்தைங்களை அடிக்கவே தரும், நீங்க கரெக்டா எடுக்கிறீங்க, ஒரு குழந்தை படிக்கும் ஒரு குழந்தை படிக்காது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாம தான் புரிய வைக்கணும். தவிர எந்த ஒரு காரணத்து கொண்டும் எந்த ஒரு ஆசிரியரும் மாணவனை அடிக்க கூடாது. அடிக்கிற மாதிரி இருந்தா பேரண்ட்ஸ் எதுக்கு உங்களுக்கு அனுப்புறாங்க? சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பியிருக்கலாம், இல்ல போலீஸ் ஸ்டேஷன், அங்கே அவங்க அடிச்சு அவங்க திருத்திக்குவாங்க. இப்ப என் பையன் ஒழுங்கா இது பண்ணல அது பண்ணும் போது அங்கே அனுப்பிடுவாங்க அவங்க, நீங்க போ சிறுவர் சீர்திருத்த பள்ளி போ, நீ ஏதாவது தப்புனா ஸ்டேஷன் போ. அதை திருத்தறதுக்காக தான் பேரண்ட்ஸ் நம்மளை நம்பி தான் அனுப்புறாங்க. ஒவ்வொரு பேரண்ட்டும் குழந்தைங்களை வந்து நம்மளை நம்பி அந்த மார்னிங் அவர்ஸ் 8 ஹவர்ஸ் நான் சொல்றேன், அந்த 8 ஹவர்ஸ் நம்மளை நம்பி அனுப்பும் போது அந்த குழந்தை மேல நாம தான் கேர் எடுக்கணும். எந்த ஒரு காரணத்தை கொண்டு எந்த ஒரு ஆசிரியரை அடிக்க கூடாது. அடித்தா தவறு அந்த மாணவன் கிடையாது, அந்த ஆசிரியர் மேலதான் அந்த தவறு.
0: சூப்பர் சார், ரொம்ப சூப்பராகவே சொன்னீங்க. சார், இப்போ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எல்லா பாடமும் சரியா வருமானு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில மாணவர்களுக்கு அறிவியல் பாடம் நல்லா வரும், ஒரு சில மாணவர்களுக்கு கணித பாடம் நல்லா வராது. இது மாதிரி ஒரு பாடத்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியும் ஒரு சில

0: பாடங்களில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவா இருக்கும்?
1: அதாவது நான் தான் ஃபஸ்ட்டு வந்து புக்கு வந்து செகண்டரி ஓகேவா, புக்கு வந்து நீட் தான். ஆனால் அவன் வந்து அந்த ஸ்டாஃப் பிடிச்சிருக்கும், ஸ்டாஃப் பிடிச்சிருக்கும் மீன்ஸ் அந்த ஸ்டாஃப் எடுக்கிறது, அந்த ஸ்டாஃபோட பிஹேவியர், அந்த ஸ்டாஃபோட பிஹேவியர் ஆட்டிடியூடை பொறுத்து தான் அந்த ஸ்டூடெண்ட் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸ்டாஃபோட பிஹேவியரும் கேரக்டர் வைஸில் எல்லாமே குட்டாக இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட் ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு மேத்தமெட்டிக் கொஞ்சம் இதாக இருந்தால் அந்த அதாவது 60 பேருமே சென்டம் எடுப்பான்னு சொல்ல முடியாது, 30 பேர் எடுக்கலாம், மீதி இருக்கோனா அபோ 90 வரலாம், இல்லை கொஞ்சம் கம்மி மார்க் வரும்போது அந்த ஸ்டாஃப்ட்டு அவன் பர்சனலாக அவனு கேட்கணும், சார் எனக்கு இதில் டவுட் இருக்கு அப்படின்ட்டு அந்த டவுட் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்
0: பாடுத்தான் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேம்? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கான சிறப்பு அழைப்பாளரா நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அகமத் சார் தான் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. அவருடைய பேராசிரியர் பணியில என்னென்ன விஷயங்களா வந்துட்டு ஃபேஸ் பண்ணாரு, என்னென்ன விஷயங்களா கத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட இன்னும் நிறைய விஷயங்களையும் நம்ம பேசலாம். சார், இப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பாரு, அமைதியா இருப்பாரு. இன்னொரு சில ஸ்டூடெண்ட் வந்துட்டு நல்லா படிக்க மாட்டாங்க, ரொம்ப வந்துட்டு அட்டகாசம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
4: நாம் கிளாஸ் போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 60 பேர் போகிறோம். நான் போய்

0: நான் இந்த ஒரு 10 இயர்ஸ்ல நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நான் உள்ள போனவனே எல்லாருமே எந்திரிப்பாங்க. அது எல்லாருமே அஸ் யூஷுவல் ஸ்டாஃப் யார் போனாலுமே எந்திரிப்பாங்க. ஆனா நான் வந்து எந்திரிக்க கூடாது மேக்சிமம். வேற ஸ்டாஃப்ஸோ இல்ல வந்து எந்திரிச்சு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணேன். மரியாதைங்கிறது நீ உன் நடிப்புல வரக்கூடாது, உன்னோட மனசுல இருக்கணும். நீ எதுக்காக இங்க வந்திருக்க, படிக்க தானே வந்திருக்க, எனக்கு நிக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அது ஓகே. அது எல்லா காலேஜ்லயும் ஸ்கூல்ஸ்ல ஃபாலோ பண்றது. நீ மரியாதை உன் மனசுல இருந்தா போதும். நான் வந்தேன், நான் தான் உனக்காக நின்றுட்டு இருக்கேன். ஏன் என்னோட ஒர்க் நான் நிக்கிறது தான், ஆனா நீ இங்க உட்காந்துருக்க, நாளைக்கு எங்க நிப்பங்கிறது நீ படிக்கிற படிப்புல தான் இருக்கு. அதாவது ஒரு ஆசிரியர் கிளாஸ் கொண்டு போய் நிறுத்தும். அந்த புத்தகத்தை படிக்காம மரியாதை கொடுக்காம இருந்தானா? நீங்க ஒரு சின்ன விஷயம் இப்ப சொல்றீங்களே, சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதை தான் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா வீட்டுக்கு போனா பேரண்ட்ஸ் முன்னாடி அதை தான் அதிகம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்தை திங்க் பண்ணி பார்க்கணும். டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஒத்துக்கிறேன், ஓகேங்களா. ஆனா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மீன்ஸ் அது புக் இல்லாம, புக்ல இருக்க கண்டென்ட் இல்லாம வேற ஏதாவது புதுசா இருக்கா? கூகுள் ஆகட்டும், சாட் ஜிபிடி ஆகட்டும், ஏஐ எதுவும் அவங்க புதுசா கண்டுபிடிக்க போறது இல்ல. சோ அந்த கூகுள் கண்டுபிடிச்ச சுந்தர் பிச்சை யாரு, அந்த சாட் ஜிபிடி கண்டுபிடிச்சவர் யாரு, அந்த ஏஐ கண்டுபிடி, எல்லாமே படிப்புள்ளவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. படிக்காத ஒரு விவசாயி ஆகட்டும், இல்ல யாராவது ஒரு மக்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க, சாட் ஜிபிடி கண்டுபிடிச்சாங்க, கூகுள் கண்டுபிடிச்சாங்க சொல்ல முடியுமா? படிப்பும் திறமையும் இருந்தா நீ கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் என்ன சொல்றேன்னா, நீ கிரியேட்டிவா இந்த மாதிரி ஏதாவது திங்க் பண்ணி கண்டுபிடி. அதுக்கு எசென்ஷியல் நீட் என்ன? படிப்பு தான். நீ படிச்சனா எதை வேணுமா சாதிக்கலாம், ஓகேங்களா. திறமை வேணும் தான், ஆனா படிப்பும் திறமையும் சேர்ந்து இருந்தா அப்துல் கலாம், ஃபார் எக்ஸாம்பிள், அப்துல் கலாம் நீங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சவர். அவர் நான் சொல்ல பாருங்க, காலையில 5 மணிக்கு பேப்பர் போட்டுட்டு இருந்தவர். ஆனா அதே பேப்பர் நியூஸ் பேப்பர்ல தலைப்பு செய்தியா அவர் வரலையா? அவர் உழைப்பு இருந்துச்சு, திறமை இருந்துச்சு, ஆனா படிப்பு இருந்துச்சா இல்ல? படிப்பு இருந்ததுனால தானே அவர் பேப்பர் போட்டுட்டு இருந்த. அப்துல் கலாம் சார் பாத்தீங்கன்னா தலைப்பு செய்தியில முதல் அதே பேப்பர்ல தலைப்பு செய்தியில் வந்தார்ல, படிப்பு ஒண்ணுதான் உயரத்துல கொண்டு போய் நிறுத்தும். வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், எந்த ஒரு திங்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஒரு சர்டன் பீரியட்ல ஸ்டாப் ஆயிரும். ஆனா எஜுகேஷன் அப்படி ஸ்டாப் ஆகவே ஆகாது.
1: சூப்பர் சார், ரொம்ப சூப்பராகவே சொன்னீங்க சார். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை, அதாவது உங்களுடைய எச்சரிய வாழ்க்கை வந்துட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்குது. இந்த 10 வருஷத்துல மாணவர்கள் கூட நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த 10 வருஷ லெக்சரர் வாழ்க்கை உங்களுக்கு என்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குது?
0: ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிற பாடமும் நான் கற்றுக்கிட்ட பாடமும் ஆல்வேஸ் எப்பயுமே அப்படிதான். நான் படிக்கும் போதுலேருந்து சரி, பொறுமையாக இருந்தால் போதும், பொறுமை தான். பொறுமையாளருக்கு நற்செய்தி இருக்கு, ஓகேங்களா. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கோபம், எவ்வளோ துன்பங்கள் வரலாம், எது வந்தாலும் பொறுமையாக இருக்கணும். படிக்க முடியாமல் போகலை, இன்னைக்கு படிக்க முடியல நாளைக்கு படிக்கலாம், இல்லை ஸ்டாஃப் சொல்லலாம், இல்லை பேரண்ட்ஸ், அதாவது எங்கள் கூட இருக்க 8 ஹவர்ஸ் நாங்கள் எந்த அளவுக்கு பார்த்துக்குமோ அதை விட கேராக பேரண்ட்ஸ் பார்த்துக்கணும், ஓகேங்களா. அவன் என்ன படி, அது எல்லா குழந்தைங்களும் படிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில குழந்தைங்கள் படிப்பாங்க, சில குழந்தைங்கள் படிப்பு ஏறாது. நாம் சொல்லி புரிய வைக்கணும்.
1: சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதே மாதிரி அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறாரு அகமது சார். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில ஆசிரியர் தின ஸ்பெஷலா வந்துட்டு நம்ம கூட அகமத் சார் தான் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னும் நிறைய விஷயங்களும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிற ரெடியா இருக்காரு. சார், இப்ப நீங்க லெக்சரரா மட்டும் இல்லாம இப்ப ஈவெண்ட் கோஆர்டினேட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஈவெண்ட் கோஆர்டினேட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்துட்டு இன்வால்வ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்படி வந்துச்சு?
2: இப்ப இன்ஸ்டா சோசியல் மீடியாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்க, ஓகேங்களா? அந்த ஈவெண்ட்ஸ் பண்ணுற ஈவெண்ட்ஸ் எல்லாமே சட்டம் பீரியட்ல ஸ்டாப் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 20 வயசில் ஒருத்தவங்க பண்ணுற ஈவெண்ட் அவங்களே 40 வயசில் அந்த ஈவெண்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆங்கர் ஆகட்டும், ஒரு ஆக்டர் ஆகட்டும், ஆக்ட்ரஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சட்டம் பீரியட்ல ஸ்டாப் ஆகிற மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் திங்க் பண்ணேன், என்ன ஏன் இந்த ஒரு நாம ஒரு ஈவெண்ட் பண்ணால் அது லைஃப் லாங் அவங்க கூட ட்ராவல் பண்ணணும், ஓகேங்களா? அது வந்து அவங்க எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் இருக்கும். மோர் தென் நான் பண்ண எல்லா ஈவெண்ட்ஸுமே எஜுகேஷன் ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் தான். வேற அதர் தேன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுற பீப்பிள்ஸ் இருக்காங்க, அதுக்காக ஈவெண்ட்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அதாவது என்ன, நாம போடுறது எப்பயுமே விதையாக தான் இருக்கும். அது மரமாக இருக்கு, லேட் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமை இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கும் கிடையாது, நிறைய பேத்துக்கும் கிடையாது.
1: சூப்பர் சார். இப்போ நீங்கள் ஈவெண்ட் கோஆர்டினேட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது எங்க கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
2: நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸ்ட்ரகிள்ஸ் மீன்ஸ் நான் காலேஜில் ஒர்க் பண்ணேன்னா நான் இங்கே பார்த்தது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? மோர் தேன் 20, 21, 16 அந்த மாதிரி ஏஜஸ்லாம் பார்த்துருக்கேன், ஓகேங்களா? இப்போ க்ரௌட் வைஸில் இப்போ ட்ராயிங் காம்படிஷன் போது க்ரௌட் வைஸில் 400-500 பேர் பேரண்ட்ஸ் வருவாங்க. அந்த ஸ்ட்ரகிளில் எனக்கு பெருசாகவே தெரிஞ்சதே கிடையாது. அதாவது 10 இயர்ஸ் ஃபீல்டில் நான் ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணது என்னன்னா, அங்கே இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு 1 இயராக குழந்தைங்களை வச்சு ட்ராயிங் காம்படிஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குட்டி குழந்தைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், அந்த அதை விட சின்ன ப்ரீ கேஜி எல்கேஜி குழந்தைங்க வரும்போது அந்த குழந்தைங்க எல்லாம் உட்காந்து சிமிலராக ட்ரா பண்ணி

0: இருப்பாங்க. டிராப் பண்ணும் போதும் அந்த குழந்தையோட சத்தம் ஒரு அழுக, சில குட்டி குழந்தைகள் அழறாங்க, இன்னும் சில குழந்தைகள் டிராப் பண்ணிட்டே இருப்பாங்க. நமக்கு பிரைஸ் கிடைக்குமா, நாம டிராப் பண்ணது எப்படி இருக்கும், நமக்கு என்ன ஃபீட்பேக் சொல்லுவாங்க, நமக்கு கிடைக்குமான அந்த ஃபைல் சர்டிபிகேட் தூக்கிட்டு கையில வந்து அதை டிராப் பண்ணதை தூக்கிட்டு வந்து என்கிட்ட நீட்டும் போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கணும் எனக்கு ஆசை இருக்கு, ஆனா எல்லா குழந்தையும் இன்னரா கொடுக்க முடியாது இல்ல. சோ அதுக்காக தான் ப்ரீ பிளான் என்ன சொல்ல, எல்லா குழந்தைகளுக்கும் சர்டிபிகேட் கொடுக்கலாம். ஏன்னா எல்லா ஷீல்டு வாங்குறவங்க ஒரு மூணு பேர் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ். ஆனா இண்டிவிஜுவலா பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா குழந்தைங்களும் வெறும் கையோட இல்லாம அந்த சர்டிபிகேட் அவங்களுக்கு தட் மேபி எ மோட்டிவேஷன், நெக்ஸ்ட் டைம் நாம இன்னும் நல்லா டிராப் பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் இன்னும் நிறைய திருக்குறள் சொல்லணும், நெக்ஸ்ட் டைம் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதை பண்ணணுமோ, அதாவது படிப்பு ரிலேட்டடா எதை பண்ணுமோ அந்த குழந்தைங்க அதை பண்ணி டெவலப் ஆயிட்டு இருக்கணும். ஸோ அது அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், இந்த குழந்தை கிடைக்கலையே, அந்த குழந்தை கிடைக்கலையே. ஆனால் அந்த 500 பேரண்ட்ஸ் மானிட்டர் பண்ணுறது இஸ் வெரி ஈஸி. ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம்ல நம்ம கிளாஸ் ரூம் ஆகட்டும், ஆடிட்டோரியம் ஆகட்டும், காலேஜஸ்ல ஒரு 400-500 பேர்த்த பார்த்தவங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த குழந்தைங்க மனசை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இஸ் வெரி டிஃபிகல்ட்.
1: சூப்பர் சார், கூட ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு உங்களோட கருத்துக்கெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து அகமது சார் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடத்தை வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல் எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள் சேலத்தின் முகங்கள்
3: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள், இன்னைக்கு உலக ஆசிரியர் தினம். இந்த ஸ்பெஷலான நாளை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கூட பேராசிரியர் அகமது சார் தான் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை பற்றியும் அவருடைய லெக்சரர் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காரு. சார், இப்போ வந்துட்டு நீங்கள் ஈவென்ட் கோஆர்டினேட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு லெக்சரர் வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த ரெண்டுலையுமே வந்துட்டு பல மாணவர்களை பார்த்துருப்பீங்க. உங்களை மாதிரியே ஒரு மாணவன் வந்துட்டு வாழ்க்கையில் ஏதாவது வகையில் நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன சார்?
4: நாம் நிற்க போகிற ஃபீல்டு எப்படின்னு, அதாவது டீச்சராக போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம என்ன பண்ணணும், ஆல்வேஸ் எல்லா விஷயத்துக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அது யாராலையுமே கடைபிடிக்க முடியாது, என்னாலையும் முடியாது, உங்களால முடியாது. எந்த அளவுக்கு நம்ம பொலைட்டாக காமாக அமைதியாக, அது பொறுமை ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பொறுமையாக இருந்தால் நம்ம எதை வேணுமாலும் சாதிக்கலாம். நாம் ஒரு ஸ்டாஃபாக போகும்போது அங்கே இருக்க 60 குழந்தைகளும் என்னோட பையன் என்னோட பொண்ணு அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷனில் மட்டும்தான் பார்க்கணும். அவங்களோட ஃபியூச்சரை நினச்சி மட்டுமே தான் அங்கே இருக்கணும். ஓகேங்களா? நம்ம வந்துட்டோம், கிளாஸ் எடுத்துட்டோம், நம்ம ஒர்க் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே அவன் என்ன பண்ணான், என்ன அவன் என்ன வீட்டில் பண்ணுவான் அப்படிங்கிறால இதை தான் பண்ணணும், அதை தான் பண்ணணும். நம்மளோட குழந்தைங்க இருக்கு, இந்த இடத்துல என் குழந்தை இருக்கு, இது என் பையன், இது என் பொண்ணுங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன் தான் எந்த ஒரு ஆசிரியராக இருந்தாலும் அந்த மாணவனையும் சரி அந்த மாணவியும் சரி பார்க்கணும். ஏன்னா நீங்கள் என்ன இப்போ தாட் பண்ணுறீங்களோ அது, அதாவது இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது திருக்குறள் சொன்ன அதே பையன் 40 வயசுலேயும் திருக்குறள் கேட்டால் சொல்லுவான், அதே பையன் 50 வயசுலையும். ஏன்னா அப்போ அது வந்து சின்ன வயசு, அப்போ போடுற விதை தான். அப்போ அந்த விதை போடுற இடத்துல நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் நல்லதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த நல்லது அவனை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். அதை விட்டுட்டு அப்போ நம்மளோட கோபத்தையோ நம்மளோட டென்ஷன்ஸையும் எதையுமே நம்ம காட்டக்கூடாது குழந்தைங்க முன்னாடி. அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணும். அவங்க ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, டெக்னாலஜி மொபைல் தேவை தான், யூஸ் பண்ணுறாங்க, அதை நல்ல விதமாக யூஸ் பண்ணுறாங்களா, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒன் மோர் மெயினான விஷயம் சொல்கிறாங்க, குழந்தைங்களே 8 hours தூங்க வைங்க. ஏன்னா பர்சனலாக அவங்க எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகிறாங்க, மென்டலி எவ்வளோ அசெப்ட் ஆகிறாங்க, மொபைல் ஃபோன் டிவி, நாமளே பைக் கொடுத்துறோம், நாமளே பே கொடுத்துட்டு தேட்டருக்கு போகிறோம். சில பேரண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க, என் குழந்தைங்க நான் தேட்டருக்குலாம் அனுப்புறது இல்லைங்க சார், நான் அப்போ படம் பார்க்க என்ன மேம் பண்ணி ஃபிலிம் பார்க்க போவீங்களேன்னு. வீட்டிலே மினி ஹோம் தேட்டர் வச்சிருக்கோம், மினி தேட்டர் வீட்டில் வச்சு வீட்டிலே குழந்தைங்க பார்க்குது. அதே படிப்பு ரிலேட்டடாக ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாத்துறாங்கம்மா, நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், நான் இன்ஸ்டால யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கேங்கிறாங்க. புக்கில் இல்லாத கண்டென்ட் ஏதாவது ஒன்று இன்ஸ்டால இருக்கு, யூடியூப்ல இருக்குன்னு சொல்ல சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்டா யூடியூப் பேஜஸ் எல்லாம் வச்சிருக்கவங்க எல்லாமே கிரியேட்டர் தான், அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மெயின் சோர்ஸ் எங்கிருந்து கிடைக்குது? புக்ஸ்ல இருந்தா கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் சார் ஆகட்டும், சர் சி வி ராமன் ஆகட்டும், எவ்வளோ சயின்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாமே இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கையோ அந்த மாதிரி வச்சு படிச்சாங்களா, இல்லை புக்கில் புக்கை வச்சு படித்தாங்க? நீங்கள் கிரியேட்டர் அவங்க. இப்போ இன்ஸ்டா கண்டுபிடிச்ச மாதிரி நீங்களே எதாவது கண்டுபிடிங்க, ஃபேஸ்புக்கு கண்டுபிடிச்ச மாதிரி நீங்கள் கண்டுபிடிங்க, கூகுள் கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிங்க, ஏஐ சேட்டா, கூகுள் சேட் ஜிபி, எவ்வளோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எவ்வளோ திங்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, அது எல்லாமே நீங்கள் கண்டுபிடிங்க. ஆனால் அதில் போய் மூழ்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன்.
3: சூப்பர் சார், இந்த ஒரு மணி நேரம் எங்களுக்காக உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு, லெக்சரர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்கள், அதுக்கப்புறமா இனி வரக்கூடிய இளைஞர்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேயர்களே, இதே மாதிரி இன்னொரு ஒரு புது நிகழ்ச்சியில் உங்களுக்குமே மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபாயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் மதியம் ஒரு மணி, இணைந்திருக்கிறோம் எட்டத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் விஜயபிரியா. அறிவினும் விளக்கை ஏற்றி அறியாமை இருளை நீக்கி வாழ்வினும் பாதை காட்டி வெற்றியின் கதவை திறப்பவர் ஆசிரியர். ஆசிரிய பணியை ஆற்றும் ஆசிரியர்களுக்கும் வாழ்க்கைக்கு வழித்துணையாய் இருக்கும் ஆசான்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். 1888 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் சர்வப்பள்ளி என்னும் கிராமத்தில் பிறந்தவர். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் தனது கல்வியால் சிறந்து விளங்கியவர். தத்துவவியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர். கல்லூரிகளில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தவர். இந்தியாவின் முதல் துணி குடியரசுத் தலைவராக 1952 முதல் 1962 வரை பணியாற்றியவர். இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவராக 1962 முதல் 1967 வரை பொறுப்பு வகித்தவர். யுனெஸ்கோ அமைப்பின் இந்திய தூதுவராக செயல்பட்டவர். தனது பிறந்த நாளை மாணவர்கள் அனைவரும் கொண்டாட அழைத்த போது அவர் கூறினார், எனது பிறந்த நாளை தனியாக கொண்டாடுவதை விட அனைவரும் கொண்டாட வேண்டும். நாட்டின் அனைத்து ஆசிரியர்களையும் கௌரவிக்கும் ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று தனது விருப்பத்தை கூறினார். அவர் விருப்பப்படியே சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். மீண்டும் ஒருமுறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எட்டத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பு, சிறந்த ஆசிரியர் என்பவர் மாணவர்கள்கிட்ட நண்பனாக பழகி வழிகாட்டுபவரா அல்லது ஆசிரியராகவே நின்று கண்டிப்புடன் வழி நடத்துபவரா. பெற்றோருக்கு அடுத்தபடியாக குழந்தைங்களை கண்காணிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா ஆசிரியர்கள்கிட்ட தான் இருக்கும். இரண்டு விதமான ஆசிரியர்களை நம்மளால் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய ஆசிரியர் இருப்பாங்க. ஒரு சில ஆசிரியர் கண்டிப்போட ஆசிரியர்னா நான் ஆசிரியராக மட்டும்தான் செயல்படுவேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஆசிரியரையும் நம்மளால் பார்க்க முடியும். இப்படி இரண்டு விதமாக இருக்கும் பொழுது ரெண்டு விதத்துலையுமே நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்லி மேனராக பழகக்கூடிய ஒரு ஆசிரியரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களால மாணவர்கள்கிட்ட ஈஸியாக நெருங்க முடியும். அவங்க மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, உடல்நிலை எப்படி இருக்குது, அவங்களுடைய மென்டல் கெப்பாசிட்டி படிக்கிற இதில் எப்படி இருக்குது அப்படின்றதையெல்லாம் அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மாணவர்களுடைய வழிக்கே போய் அவங்களுக்கு எப்படி சொல்லித்தரலாம், அவங்களுக்கு என்ன தரம் இருக்குன்றதை அவங்களால கண்டுபிடிக்கவும் முடியும். இன்னொரு பக்கம் என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி ஃப்ரெண்ட்லியாக பழகும் பொழுது ஒரு ஆசிரியரும் மாணவரும் ஒருவேளை மாணவர்கள் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு, நம்ம மிஸ் தான்ப்பா பார்த்துக்கலாம், இன்றைக்கி படிக்கலனா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நாளைக்கு டெஸ்ட் வச்சுக்கோங்கன்னு சொன்னாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க படிப்புக்குள்ளார ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து அதனால் கவனம் படிப்புக்குள்ளார போகாமல் அவங்களுக்கு கல்வியில் கவன சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போது நாம் ஸ்ட்ரிக்டான ஆசிரியர் பக்கம் வருவோம். ஒரு ஸ்ட்ரிக்டான ஆசிரியராக இருந்தாங்க அப்படின்னா மாணவர்களுக்கு அந்த ஆசிரியரை பார்த்தாலே ஒரு பயம் வரும். இந்த பயம் ஒரு வகையில் நன்மையாகவும் அமையும். அந்த டீச்சரா அவையும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா, இன்றைக்கி எழுதிட்டு போகலன்னா நம்மளை அடிச்சிருவாங்க, இன்றைக்கி ஹோம்ஒர்க் பண்ணலன்னா இன்றைக்கி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயமே அவங்கள படிக்கிறதுக்கு உந்துதலாக அமைந்துவிடும். அதனால் மாணவர்கள் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் கல்வியில் படித்து முடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, ஒரு கண்டிப்போடு இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன டிராபேக்காக அமையும்னா, இப்போ அந்த பயம் தான் அவங்கள படிக்கிறதுக்கு உந்துதலாக இருக்குன்னு நான் சொன்ன இல்லைங்களா, அந்த பயமே அந்த மாணவருக்கு மன அழுத்தத்தையும் கொண்டு வந்து விடலாம். ஏன்னா ஒரு பயமாக இருக்கும் பொழுது அந்த மாணவனுக்கு அந்த வகுப்பறைக்கு போகிறதுக்கே பிடிக்காமல் கூட போயிடும் இல்லைங்களா. கண்டிப்போடு இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ட்ராபேக்ஸும் இருக்கத்தான் செய்யுது. இப்போ நாம் விவாதிக்க போகிறது, ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படின்றவங்க மாணவர்கள்கிட்ட நண்பனாக பழகி வழிகாட்டுபவரா அல்லது ஆசிரியராகவே நின்று கண்டிப்போடு வழி நடத்துபவரா. உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கு? நீங்க எந்த பக்கம் நிக்க போறீங்க? ஒரு நண்பனா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆசிரியர் இல்ல, ஆசிரியர் கண்டிப்போட தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இன்னைக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 9787701078 என்ற சோனா வானொலியின் நிலைய எண்ணிற்கு உங்கள் கருத்துக்களை வரவேற்று நான் விஜயபிரியா. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்திருங்கள். இது சோனா வானொலி 107.8 சமுதாய வானொலி.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.

0: நேயர்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: ஸ்டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
2: சுரேஷ், எனக்கு பேசிக்காக மேக்ஸே வராது, ஆனால் இன்னைக்குன்னு பாரு, மேக்ஸ் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அவர் அசந்து போயிட்டாரு.
3: மேக்ஸ் சாரே அசந்து போயிட்டாரா? அப்படி என்ன கேள்வி கேட்ட நீ?
2: இப்போ 100, 105 இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கு தெரியுமா?
3: 100, 105 நடுவில் 104, 103, 102 இருக்கும்.
2: அதான் இல்லை, 0 இருக்குது.
4: நீங்க பெரிய ஆளுன்னு

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததாக விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும்,

0: கட்டாயமா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: நேரம் மதியம் 1:19 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, இன்னைக்கு சிறந்த ஆசிரியர் அப்படின்றவங்க நண்பனாக பழகி வழிகாட்டுபவரா அல்லது ஆசிரியராகவே நின்று கண்டிப்புடன் வழி நடத்துபவரா, இந்த தலைப்புல தான் நம்ம பேசிட்டே இருக்கோம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஒரு பேஜில் படித்த ஒரு கவிதை, அழகான ஒரு கவிதை. ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள ராதையின் கிருஷ்ணன்களை சிறப்பித்தது முடிந்தது, இது நாட்டில் உள்ள ராதா கிருஷ்ணன்களை சிறப்பிக்கும் நேரம் அல்லவா அப்படின்னு ஒரு அழகான கவிதையை படித்தேங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வரி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு திறமையும் வந்து ஒரு ஆசிரியர் பணிக்காக வரணும் அப்படின்றதுக்காக நிறைய உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய கனவுகளை ஆசிரியர்களாக பணியாற்றிட்டு இருக்கவங்களை எல்லாத்தையும் கொண்டாடக்கூடிய நாளாகத்தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாளில் சிறந்த ஆசிரியர்களாக இருக்கு விளங்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே விருதுகளும் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு நல்லதொரு தருணத்தில் இணைப்பில் இணைந்து பேசுவதற்காக ஆசிரியர்கள் நண்பராக பழக வேண்டுமா அல்லது கண்டிப்போடு இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிட்டாங்க. வருக, வணக்கம்.
6: வணக்கம் பாமிக்கு மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பரையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
5: ரொம்ப நல்லமா இருக்கீங்கன்னா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்ப்பா.
5: ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு
6: எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய ஆசிரியர்கள் நாள் நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பசங்களை சூப்பரா வழி நடத்தக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியரும் நடமாடும் தெய்வங்கள் தான். என்ன
5: பாக்கறேன், சூப்பர்.
6: ஆமா, நீங்க வந்து சூப்பரான கேள்வி கேட்டிருக்கீங்கப்பா. நிச்சயமா நன்றாக மாணவர்கள் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி நண்பனாக மாறி அவரை வழி நடத்தி அந்த மாணவனை வழி நடத்துபவர் தான் சிறந்த ஆசிரியர் நினைக்கிறேன். கண்டிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நண்பர்கள் கண்டிக்கும் பொழுது அது பெருசா மனசுக்கு ஊண்டாகாது, காயப்படாது. எப்பவுமே கண்டிப்பாக இருக்கிறேன் ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு துணியிலேயே இருக்கிறேன் அப்படின்னா அந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு கேப் விழும். அப்ப எவ்வளவு நல்லது மாணவர்களுக்கு சொன்னாலும் மாணவர்கள் வந்து ஆசிரியர் அதட்டுறாரு அப்படிங்கிற ஒரு கோணத்துல பாக்குறதுக்கு தான் வாய்ப்பா இருக்கும். ஆனா மாணவர்கள் கூட ஃப்ரெண்ட்லியா பேசி பழகி அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சஜஷன் மாதிரி நான் சொல்றேன், இது பண்ணு அது பண்ணுன்னு ஒரு கைடு மாதிரி கொடுக்கும் பொழுது அதுதான் சிறப்பா இருக்கும். என்னுடைய காலேஜ் படிக்கக்கூடிய சமயத்திலயும் எல்லா ஆசிரியர்களும் ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு துணியில நடக்காம அந்த மாணவர்கள் கூட இந்த நட்போட பழகி அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை பாராட்டி அவங்க தவறு செய்யும் பொழுது சுட்டி காமிச்சு நீ இப்படி இப்படி எல்லாம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு வாழ்க்கைய வழி நடத்தி அதை கைட் பண்ணும் பொழுது நம்ம மனசுக்குள்ள வரக்கூடிய அந்த தெம்பு அப்படின்னு பாருங்களேன், அது அலாதியானது. சோ எனக்கும் சரி என்னுடைய நண்பர்களுக்கும் சரி ஒரு மிக சிறந்த ஆசிரியர் அப்படிங்கும் பொழுது ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆசிரியர்கள் தான் கிடைச்சிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒன்னு கார்த்திகேயன் சார், இன்னொன்னு பாத்தீங்கன்னா வசந்தன் சார். இவங்களுடைய அந்த வழிகாட்டுதல் எல்லாமே எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனாலதான் நாங்க வாழ்க்கையில முன்னேறியே சாதிச்சிருக்கோம்னு கூட சொல்லுவேன்ப்பா.
5: ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய ஆசிரியர்கள் பெயர்களையும் இந்த நேரத்துல நீங்க சொன்னது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி இணைப்புல இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு.
6: ரொம்ப சந்தோஷம்.
5: அருமையான தலைப்பு. நன்றி. அதாவது ஒரு ஆசிரியர்

அப்படின்றவங்க எப்படி இருக்கணும்? நண்பனாக மாணவர்கள் கிட்ட பழகி அவங்களுக்கு வழி நடத்தணுமா, அல்லது கண்டிப்போட இருக்கணும், ஒரு ஸ்ட்ரிக்டான ஆசிரியராக தான் இருக்கணும், அப்போதான் குழந்தைங்களை வந்துட்டு வழிக்கு கொண்டு வர முடியும், படிக்க வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு சொல்ல வாங்க. 9787 7107 என்ற சோனா வானொலியின் நிலைய எண்ணிற்கு தலைகுனிந்து படித்தால் தலை நிமிர்ந்து நடக்கலாம். அதற்காக நமக்கு வழிகாட்டியாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள் தான். அவர்கள் நண்பராக இருக்க வேண்டுமா அல்லது கண்டிப்போடு இருக்க வேண்டுமா என்பது உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது யோசித்து வையுங்கள். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இது சோனா வானொலி 107.8 சமுதாய வானொலி.

0: ஏ ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
0: ஸ்டூடண்ட்ஸ்
2: குட் மார்னிங்.
0: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
2: Yes, miss.
3: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் செதறது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
2: Yes, miss.
4: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்

0: போன்ற பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
0: நேரம் மதியம் 1:34 ஆகிறது. இணைந்திருக்கிறோம் எட்டுத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில. மாணவர்களை வெறும் தகவல்களை மனப்பாடம் செய்யக்கூடியவர்களாக மட்டுமே மாற்றாம எப்படி சிந்திக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுப்பவராகவும் இருக்கிறவங்க தான் உண்மையான ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஒரு மாணவன் அப்படின்றவன் ஒரு பாட புத்தகத்தை மதிப்பெண்ணுக்காக அப்படியே மனனம் செய்பவராக மட்டும் இருந்துக்க கூடாது. அதுல என்ன சொல்ல வராங்க, அதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, இது நாம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணனா எப்படி இருக்கும் அப்படின்னு சிந்திக்க கூடிய பகுத்தறிந்து செயல்படக்கூடிய மாணவராக ஒரு ஆசிரியர் அந்த மாணவருக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்போதான் அவங்க ஒரு சிறந்த ஆசிரியராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பும் கூட சிறந்த ஆசிரியர் என்பவர் நண்பனாக பழகி வழிகாட்டுபவரா அல்லது ஆசிரியராகவே நின்று கண்டிப்புடன் வழி நடத்துபவரா. இப்போ வந்திருக்கக்கூடிய நேயர் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத கேட்டுடலாம். வருக, வணக்கம்.
3: நண்பர்கள் வணக்கத்துடன் நேரத்தை சேர்த்து வணங்கம். நிகழ்ச்சியில் இணைவது திருப்பூர் மாவட்டம் மூலூர் ஆதவன்.
0: மூலனூர் ஆதவன், எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கிறேன் விஜயபிரியா, நீங்க நல்லா இருக்கீங்களா? அதாவது முதல்ல நீங்க சொல்ல இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன இன்றைக்கு ஆசிரியர் தினம், அனைத்து ஆசிரியர்களுக்கும் கல்வி கண் அனைத்து ஆசிரியர்களும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை முதலில் தெரிவிச்சுக்கிறேன்.
0: கண்டிப்பா அவங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சென்று சேர்ந்திருக்கும்.
3: நீங்களும் ஒரு ஆசிரியத்தை பறிச்சுதான் வந்திருப்பீங்க, அதனால ஆசிரியர் அப்படிங்கிறவங்க 25 கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதத்திலும் பயணிக்கிறாங்க, அதை மறக்காம இருக்கணும்.
0: கண்டிப்பா
3: சொல்லுங்க. அந்த தலைப்பு பகல்ல வந்து ஆசிரியர் வந்து நண்பனா இருந்து வழிகாட்டுவாங்க. அதாவது பள்ளிக்கூடம் அல்ல நேரத்தில், ஆனா பள்ளிக்கூட நேரத்துல அவங்க நம்ம கல்வி கற்றுக்குவாங்கல்ல, அதுக்கு அவன் தனிப்போட இருந்த வழிகாட்டுவன். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கல்வி அப்படிங்கிற 40வது அதிகார கல்வியில 400வது அதிகாரம் வருது. 400வது குறளுங்க. ஏடி விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கும் மாடல்ல மற்றையவை சொல்றேன்.
0: என்னங்க,
3: ஏடுகளுக்கு அழியாத செல்வம் கல்வி ஆகும். நாம் தேடுற பிற பொருட்செல்வங்கள் எல்லாம் அழியும் தன்மையுடையவனாக இருப்பதால் அது செல்வங்களாக கருதப்படாது. அப்போ அழியாத செல்வத்தை கற்றுக் கொடுக்கறதாரு? கல்வி கற்றுக் கொடுக்கறது ஆசிரியர் தானே.
0: கண்டிப்பா
3: மற்றதெல்லாம் நாம இது பண்றதெல்லாம் போயிடும். அது இங்க என்னது, தந்தையார் சுந்தரம் என்பவரும் வந்து அப்ப யூனியன் பள்ளி தலைமையில இந்த பட்டுத்துறை, இந்த 3 ஒன்றியத்துல பட்டுத்துறைங்கிற ஊர்ல அறிவிலை பள்ளி தலைமையில இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் எங்கிட்டயுமே ஸ்கூல்ல போய் நான் சிறுவகுப்புல படிக்கலாம் அப்பா அப்படின்னு சொல்லி அந்த பழக்கத்துல வீட்டுலதான் அவங்க அப்பா இங்கெல்லாம் ஆசிரியர் பாரு அப்படி கண்டிப்பாக வழி நடத்தினாரு. அதனால சிறப்பா வரும் வந்து வீட்டுல நல்ல நண்பரா நல்லபடியா வழிகாட்டு மாதிரி நடந்து போறாரு. ஆசிரியர் அப்படித்தான், ஆசிரியர் இல்லாத பணி நேரங்கள் நண்பரா இருந்து வழிகாட்ட வேண்டும் மாணவர்களுக்கு. பள்ளி நேரங்கள்ல கண்டிப்பா இருந்து மாணவர்களை ஊக்குவித்து கல்வி எடுத்து வைக்கணும், அதுதான் வந்து முக்கியமானது. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி அவனுடைய நினைவா இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுது, அதுக்காக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆசிரியர்களை எல்லாரும் மதிங்க. ஏன்னா அவங்க ஒரு 25 வருடங்கள், அதாவது கல்லூரி படிக்கிற மாதிரி 25 வயசு வரைக்கும் எடுத்துட்டு வந்துடுறோம்ல, அவங்க கூட பயணிக்க வேண்டி வருவாங்க. ஆசிரியர் வந்து யாரும் மருத்துவர்களை மறப்பதற்கும் இல்லை. நம் நேயர்களிடம் விஜயபிரியா உங்களிடம் அனைவரிடம் நான் பகிர்ந்து கொள்கின்றேன்.
0: ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ஒரு தலைமை ஆசிரியருடைய மகனாக நீங்களும் வந்து பேசியிருக்கீங்க. அப்பா வந்துட்டு கண்டிப்போ இருப்பாரு, வீட்டுலதான் நண்பராக இருப்பாரு, பள்ளிக்கூடத்துல எல்லாம் கண்டிப்போடு தான் வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்புடன் கூடிய ஒரு

ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க. அவர் கண்டிப்புடன் கூடிய ஆசிரியராக இருக்கும் பொழுதும் ஒரு மாணவருக்கு ஒழுக்கம் வந்துட்டு தானாகவே வந்துடும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, அவர் எப்பவுமே ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு நல்ல வழிகாட்டுதலை தான் கொடுப்பாங்க. கல்வி அப்படின்றது தான் ஒருத்தர்கிட்ட இருந்து பறிக்க முடியாத ஒரு செல்வம். காசு இருந்தால் போயிடும், நிலம் இருக்கா போயிடும், பொருள் இருக்கா போயிடும். ஆனால் கல்வி அப்படின்றது யாராலையும் பறிக்கவே முடியாது. ஏன்னா அது நாம் படித்த கற்ற கல்வி. அதனால் கல்வி அப்படின்றது ஒவ்வொரு மாணவருக்குமே வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு மாணவருக்கும் அடுத்த கட்டத்தை, எதிர்காலத்தை நோக்கிய பயணத்திற்கு வழிவகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்படி படிக்கக்கூடிய மாணவருக்கு ஒரு நல்ல ஆசிரியர் அப்படின்றவங்க ஃப்ரெண்ட்லி மேனரிசமாக இருக்கணுமா அல்லது ஸ்ட்ரிக்டாக இருக்கணுமா, நீங்கள் என்ன பக்கம் வந்துட்டு சப்போர்ட் பண்ண இருக்கிறீங்க சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வரவேற்று இங்கே விஜயப்பிரியா 9787770187 என்ற சோனா வானொலியின் நிலையை நிற்க நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். பாடல்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
0: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
2: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
3: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
2: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நேரம் மதியம் 1:47 ஆகிறது. எட்டத்துக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு ஆசிரியர் தின சிறப்பு தினத்தையொட்டி நாம் ஆசிரியர் தினத்தையொட்டி தான் இன்னைக்கு நாம் தலைப்பும் வச்சிருக்கிறோம். ஒரு சிறந்த ஆசிரியர் அப்படின்றவங்க மாணவருக்கு நண்பராக இருந்து வழிகாட்டணுமா அல்லது கண்டிப்போடு இருந்து வழி நடத்தணுமா அப்படின்றது தான் இன்னைக்கு நாம் கேட்டிருக்கோம். இந்த இரண்டு பேரில் யார் சிறந்த ஆசிரியராக இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அறிவும் திறமையும் ஒருவரை உச்சத்திற்கு அழைத்து செல்லலாம், ஆனால் அன்பு பண்பு மனிதநேயம் இல்லாத ஒரு கல்வி முழுமையானதாக இருக்காது. கல்வி ஒரு மனிதனை மனிதநேயம் மிக்கவராகவும் அன்பு பாராட்ட தெரிந்தவராகவும் பிறரை மதிக்க தெரிந்தவராகவும் மாற்ற வேண்டும் அப்படின்னு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் ஒரு முழுமையான கல்வியாக

0: இருக்கும். வெறும் எழுத்து ஏட்டு கல்வி மட்டுமே ஒருவனை முழுமையாக பெற்று விடாது. அவருக்கு வந்துட்டு நல்ல பண்பு, நல்ல அறநிலைகள் எல்லாமே இருக்கணும். அதையும் நாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபத்தோடு தான் இருக்கிறாங்க. சின்னதாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டால் கூட அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவருடைய மென்டல் வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்படுது. சின்னதாக ஒரு விஷயம் வந்துட்டு இன்றைக்கி கிடைக்கலாம் அப்படின்ன உடனே எல்லாத்தையும் தூக்கி எறியறது, வீசுறது, ஆசிரியர்கள்கிட்டயே ஒரு மாதிரி ரூடாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? அப்படியான ஒரு மாணவர்கிட்ட ஆசிரியர் எந்த வகையில் நடந்துக்கிட்டால் அந்த மாணவரை நல்வழிப்படுத்த முடியும்? ஒரு சிறந்த ஆசிரியர் என்பவர் மாணவரை நல்ல நண்பனாக அணுகி வழி நடத்தணுமா அல்லது கண்டிப்போடு வழி நடத்துபவராக இருக்க வேண்டுமா? யார் சிறந்த ஆசிரியர்? இப்பொழுது சொல்வதற்காக ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிட்டாங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் ருக்மணி அம்மா பேசுறேன்.
0: வணக்கம் ருக்மணி அம்மா, தாதகாப்பட்டியில இருந்து இணைஞ்சிருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு ஆசிரியர் தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்.
1: ஆசிரியர் வந்து மாணவர்களோட நண்பனாகவே பழகி பாடங்களை நடத்தணும். அப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து மனநலம் வந்து அப்படியே அஃபெக்ட் ஆகாம இருக்கும். நல்ல நண்பனா நடந்துட்டா நல்லா இருக்கும், நல்லா புரிஞ்சுப்பாங்க. வாத்தியார் நம்ம கிட்ட நல்லா பழகிறாங்க, அதனால நம்ம ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகணும், நல்லா படிச்சுட்டு போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டா படிக்க ஆரம்பிப்பாங்க. நல்லா இதுக்கு அதே போல கண்டிப்போட இருந்தா பயந்து பயப்பட்டு அந்த வேலைகளை முடிச்சுட்டு போவாங்க. நல்ல ஒரு கெட்ட வழியில போகும்போது தடுத்து அவங்கள நல்ல வழிக்கு திருத்துறது ஆசிரியர்கள் தான். அதே மாதிரி நான் பயந்துட்டு ஹோம்ஒர்க் செய்யறது, படிக்கிறது, மற்ற பசங்களோட அன்போட பழகிறது, இதெல்லாம் பார்த்தா அந்த ஆசிரியரோட கடுபடியா நடந்துக்கிறதுனாலதான் அந்த பயத்தோட பிள்ளைங்க நல்ல ஒழுக்கத்தோட வளருவாங்க. அதே மாதிரி நல்ல படிப்பும் இருக்கும், மற்ற பண்பும் இருக்கும். இதெல்லாம் வந்து நல்ல ஆசிரியர்களோட பழகிறதுனால. அதே போல நம்ம வீட்டுல அம்மா அப்பா இருக்கு, அப்பா நம்மள விரட்டுறாருன்னு நம்ம கொஞ்சமாவது பயப்படுறோம். அம்மாவுக்கு அம்மா தான் போய் நம்மளுக்கு காப்பாத்துறவங்க. அப்பா கடுபடியா இருக்கும்போது அம்மா காப்பாத்துறவங்க. அது மாதிரிதான் ஆசிரியர்களும் நல்ல படிப்பு சொல்லி கொடுத்து இப்படி நல்லா படிச்சு நல்ல மார்க்க மதிப்பெண் ஏற்று நல்ல சிறந்த மாணவனா வர்றதுக்கு காரணம் நல்ல ஆசிரியர்கள், நண்பர்கள் அழகா பழகிறதுனாலதான்.
0: ரொம்ப நன்றி பாட்டி, ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க.
1: தீய வழிக்கு போகாம அவங்க வர்றது கேட்டுப்படியாலதான்.
0: ரொம்ப நன்றி. ஒரு ஆசிரியர் அப்படின்றவங்க நண்பராகவும் இருக்க வேண்டும், கண்டிக்க வேண்டிய விஷயங்கள்ல கண்டிப்போடனும் நடந்து கொள்ள வேண்டும், அப்பதான் அந்த மாணவரை நல்வழிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி,
1: நன்றி சார், நன்றி.
0: ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்திருங்கள், இது சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
2: நேரம் 1:55 ஆயாச்சுங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆசிரியர் தினத்தையொட்டி ஒரு நல்ல ஆசிரியர், சிறந்த ஆசிரியர் என்பவர் மாணவர்களுக்கு நுற்ற தோழனாக இருக்க வேண்டுமா அல்லது கண்டிப்போடு வழி நடத்துபவராக இருக்க வேண்டுமா அப்படின்ற தலைப்புல பேசிக்கிட்டே இருக்கும். ஒரு மாணவருக்கு தோழனாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு எளிமையான அணுகுமுறை அவனுக்கு கிடைக்கும், மனதளவில் அவனுக்கு நெருக்கத்தையும் அன்பையும் வளர்க்கும். எல்லை மீறல் மற்றும் அலட்சியம் இதெல்லாம் சில நேரங்களில் வரக்கூட செய்யலாம். இது நண்பனாக பழகும் பொழுது அதுவே. ஒரு கண்டிப்போடு இருக்கும் பொழுது ஒரு மாணவனுக்கு ஒழுக்கம், கவனம், நிலை நிறுத்துதல், செயல்பாடுகளில் நேர்த்தி, சீரமைவு இது எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்படும். அதுவே அதனுடைய டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் அல்லது வெறுப்பு உருவாகலாம். ஒரு ஆசிரியர் அப்படின்றவங்க சில நேரங்களில் கண்டிப்போடு தான் இருக்க வேண்டும். கண்டிக்க வேண்டிய விஷயங்களில் கண்டித்தால் மட்டும்தான் அந்த மாணவனை நல்வழிப்படுத்த முடியும். நம்ம வீட்டில் குழந்தைய அம்மா அடிக்காமலே வளர்த்திடுவாங்களா, செல்லம் கொஞ்சே வளர்த்திடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அடிக்கவும் செய்வாங்க, செல்லம் கொஞ்சவும் செய்வாங்க. அப்போ தான் அந்த குழந்தைய ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும், வளர்க்க முடியும். அதுபோல தான் ஒரு மாணவனையும் நல்வழிப்படுத்த வேண்டுமென்றால் திட்ட வேண்டிய விஷயங்களுக்கு திட்டித்தான் ஆக வேண்டும். இப்போது அதிகமாக சோஷியல் மீடியாக்களை பயன்படுத்தக்கூடாது, விளையாட்டை விளையாடக்கூடாதுன்னு அம்மா சொல்கிறாங்க, ஆசிரியர் சொல்கிறாங்க அப்படின்னா அது அவனுக்கு கசப்பாக இருந்தாலும் கூட அவனை கண்டிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த விஷயங்களில் கண்டித்து தான் ஆக வேண்டும். ஆ என்னும் உயிரெழுத்தை கற்றுத்தந்து அன்பெனும் உலகத்தை திறந்தாய், ஆ என்பதில் ஆசானாய் நின்று 1000 வழிகளை எனக்கு தந்தாய் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை கூறிக்கொண்டு, மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக ஒரு ஆசிரியர் சிறந்த ஆசிரியராக விளங்க வேண்டும் என்றால் சில நேரங்களில் நண்பராகவும் இருக்க வேண்டும், சில நேரங்களில் கண்டிப்போடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு தலைப்பில் உங்களை மீண்டும் அதை சந்திக்கிறேன். அதுவரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் விஜயபிரியா. நன்றி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கும் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். அப்படி முதல் விஷயமாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு கோட் இணையதளத்தில் நான் பார்த்த ஒரு சின்ன ஒரு கோட். அது என்ன அப்படின்னா, மகிழ்ச்சி என்பது நல்ல ஆரோக்கியமும் குறைந்த ஞாபக சக்தியும் விட வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சி பாருங்கள். குழந்தையாக இருக்கும்போதும் நமக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், அதுக்கெலாம் நம்ம அழுது கூட இருப்போம். ஆனால் அது எதுவுமே இன்றைக்கி நமக்கு வந்து ஞாபகத்தில் இல்லை. ஒருவேளை ஞாபகத்தில் இருந்திருந்தால் அதை நினச்சும் நம்ம வந்து டெய்லி வந்து வருத்தப்பட்டுருப்போம். சின்ன வயசில் நம்ம அதை தானே கேட்டோம், அம்மா நமக்கு வாங்கி தரலையே, அப்படி அழுதுமே, சே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு நினப்போம். ஆனால் அதெல்லாம் மறந்ததுனால எந்த வித ஒரு கவலையும் வந்து சின்ன வயசில் ஒரு குறிப்பிட்ட வயதில் நடந்த எந்த இதுவுமே ஞாபகத்தில் இல்லாததுனால நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு 1 வீக் தாண்டி கூட அது வந்து ஞாபகத்திலலாம் இருந்திருக்காது. அதுவும் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு வாரம் 2 வாரம் அந்த மாதிரி கூட அதெல்லாம் மறந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி மகிழ்ச்சி அப்படின்றது நல்ல ஆரோக்கியம், அதுக்கப்புறம் ஞாபக சக்தி கம்மியாக இருக்கிறது. இப்போ நீங்கள் ஞாபக சக்தியெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா எனக்கு மெமரி பவர் வேணும் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து நிறைய அதுக்கேற்ற மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு பிரெயினுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுவும் நல்லது தான். ஆனால் அப்படி நிறைய விஷயங்களை இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நிறைய விஷயங்களாம் நம்ம மறந்துடணும் அப்படின்றதான். நல்லா ஞாபக சக்தி இருக்கலாம், ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து படித்த உடனே நல்லா நமக்கு வந்து மனப்பாடம் ஆகலாம். ஸோ அதெல்லாம் வந்து பெட்டர் தாங்க. ஆனாலும் ஒரு விஷயத்தை நமக்கு பிடிக்காத

விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அது மறக்கிறது ரொம்ப நல்லது, அது நம்ம மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஸ்விட்சர் அவருடைய அந்த கோட்டை வந்து நான் பார்த்தேன். அது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். அதில் முதல் விஷயமா என்ன அப்படின்னா முட்டை. முட்டை வந்து எல்லாருமே வந்து தினமுமே சாப்பிட்டுட்ருப்பாங்க. மருத்துவர்களும் சொல்கிறாங்க நல்லா நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு முட்டை ஒருத்தர் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு. ஜிம் போகிறவங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு முட்டை கூட எடுத்துக்கலாம். பாடி பில்டிங் பண்ணுறவங்க இன்னும் ரொம்ப அதிகமாக வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது பாடி பில்டிங் பண்ணுறவங்க அவங்கள யார் கைட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து. மற்றபடி எல்லாருமே ஒரு முட்டை சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து நல்லது. அதுலேருந்து ப்ரோட்டீன் வந்து நல்லா கிடைக்கும். குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் அதுவும் வயதான முதியவர்கள் தினமுமே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்க எல்லாம் லைனா அந்த தள்ளு வண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரோட கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பற்றி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாளில் நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவாக பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்க வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே

0: அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறதன் மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போனை பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டே இருக்கிறேங்க. இந்த நேரத்துல நம்ம கூட மருத்துவர் இணைவாங்க, மனநல மருத்துவர் பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். சார் சார் இன்னைக்கு மேஜரா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த மனம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லலாங்க சார். இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னங்க சார்?
2: இப்ப எந்த ஒரு வேலை செய்யும் பொழுதும் நம்ம உடலை பயன்படுத்த வேண்டியிருக்கும், நம்ம அறிவை பயன்படுத்த வேண்டியிருக்கும். சில நேரங்கள்ல நம்ம உடல் தகுதி அறிவு தகுதியை தாண்டி சில நேரங்கள்ல நமக்கு சோதனைகள் வரும், வேலைகள் வரும். அப்ப நம்ம மனசுலையும் உடலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னா ஒன்னு அபத்தமா இருக்கும், இல்லைன்னா கவனம் செலுத்த முடியாது, இல்லைன்னா தூக்கம் குறைவா இருக்கும், இல்ல உடல் வலி சோர்வு இது போல ஏற்படும். சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம கோபப்படுவோம், இதை நம்ம ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம். இத வந்து ஒரு நோயின்னு சொல்ல முடியாது, ஆனா மனிதர்கள் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை. வேலை சார்ந்தோ, உறவுகள் சார்ந்தோ, படிப்பு சார்ந்தோ, தொழில் சார்ந்தோ, பொருளாதாரம் சார்ந்தோ வரும். அதே ஆன்சைட்டி நீங்க கேட்டீங்க ரெண்டாவது கேள்வி. ஆன்சைட்டி அப்படின்னா ஒரு பயம். இந்த பயம் என்பது ஒரு இனம் புரியாத பயம், இனம் புரியாத பயம், இல்லைன்னா காரணம் அற்ற பயம், காரணம் இல்லாத பயம். ஒன்னு இனம் புரியாது, இந்த பயம் ஏன் வருதுன்னு எனக்கு தெரியாது, இல்ல எனக்கு காரணமே இல்லை. இந்த பயம் பல ரூபத்துல வருது. நடக்காத ஒன்றை நடந்ததாக நினைத்து கொண்டு பயப்படுவது. உதாரணத்துக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ நினைச்சா எனக்கு வரல, ஆனா வந்துருமோ நினைக்கிறது ஹெல்த் ஆன்சைட்டி. எனக்கு தலைவலி இருக்கு, அந்த தலைவலி வந்து பிரெயின்ல கேன்சரா மாறுமோ நினைக்கிறது ஹெல்த் ஆன்சைட்டி. அதே போல பரீட்சை எழுதியிருக்கோம், நல்லா எழுதியிருக்கும், பாஸ் ஆயிடுவோம்னா ஃபெயில் ஆயிடுவோம்னா கட்டாயம் ஃபெயில் ஆயிடுவோம் நினைக்கிறது ஒரு ஆன்சைட்டி. நடக்காத ஒன்றை நடந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருப்பது ஆன்சைட்டி. இந்த பதற்றத்துல பல வகைகள் உண்டு. உடல் சார்ந்த பயம், பொருளாதார சார்ந்த பயம், தேர்வு பயம், உறவுகள் சார்ந்த பயம் வரும். அப்ப ஸ்ட்ரெஸ் நார்மலாக அந்த வாழ்க்கையில செயல்படக்கூடிய செயல் நமக்கு வரக்கூடிய
1: கண்டிப்பாங்க சார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த மனம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லலாங்க சார்.

இந்த ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி அப்படின்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புரிகிற மாதிரி வந்து பகிர்ந்துருந்தீங்க சார் நேயர்களுக்காக, ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க.

0: ஏ ரவி, நேற்று சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
0: ஸ்டூடண்ட்ஸ்
2: குட் மார்னிங்.
0: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
2: Yes, miss.
3: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
2: Yes, miss.
4: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும். விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

இன்னொரு விஷயம் பேசுவோம் அப்படின்னா, நம்மளுடைய மன ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் நம்ம மனசுக்கிட்ட அது வந்து நலமில்லை அப்படின்னு வந்து சொல்லும். ஸோ மேக்சிமம் அப்படி தான் வந்து சொல்லும். நிறைய பிரச்சனைகளை வந்து முன்வைக்கும் நம்மளுடைய மனம். ஸோ அந்த மனம் முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். இந்த மன ஆரோக்கியத்துக்கு எல்லாருக்குமே தெரியும், மன ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தூங்கணும். நல்லா தூங்கணும் அப்படின்ற மீன்ஸ் வந்து ஒரு 8 மணி நேரம் நம்ம வந்து நல்லா தூங்கினா கூட காலையில் எந்திரிக்கும் போது ஒரு இரிட்டேஷன், அதே மாதிரி தூங்கும் போதும் ஒரு இரிட்டேஷன், தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த தூக்கத்துக்குள்ளார போகிறோம் இல்லைங்களா, ஸோ அப்பயுமே நம்மளுடைய கண்ணெலாம் அப்படியே எரியற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும், ஒரு இரிட்டேஷனோட நம்ம வந்து தூங்குவோம். ஸோ இந்த 3 விஷயங்களும் சரியான தூக்கத்தை கொடுக்காது, அதனால் நம்மளுடைய மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து மொபைல் ஃபோன் பார்க்குறோம் அப்படின்னா அந்த கண்ணு வழியாக நம்ம பார்க்குறோம், நம்ம எனர்ஜி வந்து கண்ணு வழியாக வேஸ்ட் ஆகுது. அதை தாண்டி தூங்குறதுக்கும் எனர்ஜி தேவை அப்படின்றது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லா நம்ம சாப்பிட்டாலும் அதுலேருந்து கிடைக்கிற எனர்ஜியை விட நம்ம தூங்கும்போது கிடைக்கிற எனர்ஜி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி நல்லா ஃபோன் பார்க்குறோம், நம்ம தூங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் ஃபோன் பார்க்குறோம் அப்படின்ற மீன்ஸ் நம்மளுடைய எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி தூங்கும்போது தூங்குறதுக்கு எனர்ஜி தேவை இல்லைங்களா, அதே மாதிரி தூங்கும்போது நமக்கு எனர்ஜியும் கிடைக்கும். ஸோ இது 2 விஷயங்களும் வந்து பாதிக்கப்படுது. அதனால் என்ன மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா தூங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், தூங்குறதுக்கு ஒரு 3 hours முன்னாடி வரைக்கும் நான் வந்து மொபைல் ஃபோன் வந்து பயன்படுத்துகிறதே இல்லை. ஒரு 10:00 தூங்குறேன் அப்படின்னா 7:00 நான் வந்து மொபைல் ஃபோன் வந்து எடுக்க மாட்டேன். நல்லா என்னுடைய அந்த ஸ்லீப் குவாலிட்டி, அதாவது நான் என்னுடைய தூக்கத்தோட தரம் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், நல்ல தூக்கம் வருது. அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிக்க முடியுது. ஒரு 5:00 வந்து எந்திரிச்சு அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அந்த தூக்கம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நீங்களும் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது தூங்கிறதுக்கு ஒரு மணி நேரம் அட்லீஸ்ட் வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபோனை வந்து தொடவே கூடாது. நம்ம வந்து அமைதியாக உட்காந்துட்ருக்கணும், இல்லை நம்ம வந்து படுத்து கூட இருக்கலாம், ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் பார்க்கக்கூடாது. இது வந்து தூக்கமின்மைக்கு ஒரு முக்கியமான காரணம். இன்னொன்று கண் சோர்வு, அதுக்கப்புறம் பார்வை பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குறிப்பாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக தலைவலிலாம் வந்து இன்றைக்கி வந்துடுது. மைக்ரேன் போன்ற பிரச்சனைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மன அழுத்தம், ஏதாவது ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் வர நியூஸ் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளை வந்து ஹர்ட் பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து நம்ம மனசை வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி நினைவாற்றல், அதாவது கவனக்குவிப்பு திறனும் கம்மியாகும். ஸோ இவ்வளோ பாதிப்பு இருக்குது நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் பயன்படுத்துறதுனால. ஸோ அதனால் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறு தோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனாயஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனாயஎஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயஎஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இந்த டைமில் நம்ம வந்து வழக்கம் போல் வைத்திய முறைகள், வீட்டு வைத்திய முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான, அதாவது அதிக பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒன்று, ஆனால் நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அது என்ன அப்படின்னா, பாகற்காய். அதாவது பாகற்காய் வீட்டில் செய்யலாமா அப்படின்னா கூட நிறைய பேர் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் அது இருக்கிற பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சவங்க அதை அடிக்கடி வந்து சாப்பிட்றதும் ஒரு வழக்கம். ஆனால் அது பிடிக்காதவங்க வந்து ஒதுக்குனாலும் பிடிச்சவங்க அதை வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பாகற்காயில் வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படி நம்ம கூட வந்து மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் பருத்திக்காட்டில் இருந்து பூங்குடி அம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. அம்மா வணக்கம். அம்மா, அம்மா அந்த பாகற்காய் எடுத்துக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் வந்து ஒருத்தருக்கு இருக்குங்கம்மா? அது வந்து எப்படி எடுத்துக்கலாம், அதோட மருத்துவ குணங்கள் பற்றி சொல்லுங்கம்மா.
7: பாவற்காய் குழம்பு வந்து சாப்பிட்டாக்கா சுகர் கம்மியாகும், சக்கரை இருக்கிறவங்களாம் சாப்பிட்லான்னு சொல்கிறது சரி. ஆனால் அது எப்படி சாப்பிட்ணும், காலையிலேயே வெறும் வயிற்றுலேயே ஜூஸ் மாதிரி ஒரு 50 ml 100 ml குடித்தா, ரெகுலராக சாப்பிட்றதுக்கு முன்னே குடிச்சிக்கணும். சாப்பிட்ட பின்னாடி சாப்பிட்றது வேஸ்ட்டு. காலையில் வெறும் சர்க்கரை அளவு கரெக்டாக கண்ட்ரோல் வரும்னா 48 நாளைக்கு அதை 50 ml டெய்லி குடிச்சிட்டு வந்துட்டால் வந்து கண்ட்ரோல் கரெக்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது சரி. நான் எங்கள் வீட்டுக்கார் இருக்கிறத செஞ்சு கொடுத்து நான் நடைமுறையில் பார்த்துக்கிட்டது. அதே மாதிரி குழந்தைங்க தாய்ப்பால் கொடுக்குறவங்க பாவக்காய் குழம்ப அடிக்கடி சாப்பிட்டுக்கணும். பாவத்தலையிலே பாவக்காய் பாவக்காய் குழம்பு சாப்பிட்டுட்டு இருந்தால் குடலில் இருக்கிற பூச்சிகள் புறங்க நாடா புடு கொக்கி புழு உரமே நேரும். நல்ல கசப்பான பாவக்காய், நாட்டு பாவக்காய் சாப்பிட்டோமா, இந்த மாதிரி வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாப்பிட்ணும்.
6: கண்டிப்பாங்கம்மா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பாக இந்த பாகற்காயில் இருக்கிற பெனிஃபிட்டில் தவிர்க்க முடியாது என்ன அப்படின்னா, அந்த நீரிழிவு கட்டுப்பாட்டுக்கு வந்து உதவுறது தாங்க. பாகற்காயில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்து இயற்கையாக வந்து குறைக்குது, இன்சுலின் மாதிரி செயல்படுது. ஸோ அதனால தான் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் சுகர் வந்து இருக்கிறவங்க இந்த பாகற்காயை அவங்களுடைய டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவங்க எடுக்கிற டேப்லெட்ஸுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனாயஃபம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கிறேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. பாரம்பரிய உணவு முறைகள், அதற்கப்புறம் ஆயுர்வேத சித்த மருத்துவ ஒரு குறிப்புகள் படி சில உணவுகள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி நேற்று வந்து நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, எதிர் உணவுகளாக இருக்கக்கூடிய உணவுகள் அசைவமும் விளக்கெண்ணையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அதே மாதிரி இன்னும் நிறைய உணவுகள் இருக்குங்க. அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஹனியன் கீ, அதாவது நெய்யையும் தேனையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா எந்த மாதிரியான பாதிப்புகள் வரும், அதாவது எதிர் உணவுகள் நெய்யும் தேனும். ஸோ நெய்யும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம், அதுலேயும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி தேன் அதையும் நம்ம எடுத்துக்கலாம், ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது வந்து விருத ஆகாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழியில் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழில் எதிர் உணவு அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. எதிர் எதிர் குணங்கள் கொண்ட உணவுகள். ஆயுர்வேதத்தைப்படி நெய் இருக்கு இல்லைங்களா, இது இயற்கையிலேயே ரொம்ப நமக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று. அதே மாதிரி எண்ணெய் பசை, அதுக்கப்புறம் கனமான தன்மை கொண்ட ஒன்று. ஆனால் தேன் கடுமையான உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று, அதாவது உஷ்ணத்தன்மை வெப்பம் தன்மை கொண்டது தேன். இது ரெண்டும் முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு பொட்டன்ஷியல் கொண்டது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ தேனையும் நெய்யையும் சம எடையில் ஒன்றா கலந்து சாப்பிடும்போது அது வந்து ரசாயன ரீதியாக ஒன்றோடு ஒன்று வினைபுரிஞ்சு நம்ம உடலில் ஒரு நச்சுத்தன்மையை உருவாக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் தேனையும் நெய்யையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சாப்பிட்டா என்ன பிரச்சனை நாகராஜ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தவறான இணைப்பு செரிமான மண்டலத்தை பாதிக்கும். அஜீரணம், ஒவ்வாமை, வயிற்றுப்போக்கு, அதே மாதிரி இது வந்து உடனே சரியாயிருமா அப்படின்னா இல்லைங்க, நீண்ட கால உபாதைகளுக்கு வந்து வழிவகுக்கலாம். முக்கியமாக தேன் நெய் ரெண்டையும் சம அளவில் கலக்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதம் வந்து சொல்கிறாங்க. ஸோ சம அளவில் சேர்க்கிறத தவிர்த்துறலாம். அதே மாதிரி நம்ம சேர்த்து சாப்பிடவும் வேணாம். அதனால் தனித்தனியாக இப்போ தேன் வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு சரியான ஒரு நேரம் அப்படின்னா இரவு நேரத்தில் பாலில் கலந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆஃப்டர்நூனில் நம்ம வந்து நெய் எடுத்துக்கலாம், மார்னிங்கில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த இன்றும் நலமுட நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேர்களே.
3: நேர்களே, நிகழ்ச்சியில் வரும் பாடல் ராயநல்லூர் கவிஞர் மதிமயேந்திரன் அவர்கள் பாடியது. கேட்போமா அந்த இனிய பாடலை?
4: அகல காலு வைக்காதடா, ஆபத்தில் சிக்காதடா, ஆசையை நீ அடக்கி வச்சுக்க.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க. அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் உங்ககிட்ட பேசிட்டே நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள், அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்றதுக்காக வந்தாச்சு. இன்னைக்கும் நிறைய சூப்பரான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல்லா நிகழ்ச்சியை கேட்கணும். பொதுவாக டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல என்னென்ன மாதிரியான ஏஐ அப்டேட்ஸ் வந்திருக்கு, புதுசு புதுசா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்ன புது புது விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தியும், நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போனை இன்னும் எப்படி ஸ்மார்ட்டா சூப்பரா வேற லெவலா யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தியும், அதாவது ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணா மட்டும் போதுமா, ஸ்மார்ட் யூசரா மாற வேணா, அதுக்கு ஸ்மார்ட் போனோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி சொல்லுவேன். அதை தொடர்ந்து இப்ப மார்க்கெட்ல டிஜிட்டல் மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தியும், அதே மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டுல எப்படி ஆன்லைன் மோசடிகள்ல இருந்து இணையதள மோசடிகள்ல இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக் கொள்றது அப்படிங்கிற மாதிரி, நீங்க யூஸ் பண்ற எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஸ்மார்ட் டிவைசஸ்லாம் எப்படி வந்து நம்ம மெயின்டெய்ன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்குறேன் கூட கேட்கலாம். இது எல்லாமே கேட்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள். இதனை தொடர்ந்து இன்னைக்கு நான் டெக் குரு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான செமையான ஏஐ வெப்சைட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஏஐ வெப்சைட்டோட பெயர் என்ன, இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படிங்கிறது கேட்கலாமா? இந்த வெப்சைட்டோட பெயர் தான் wisecut.ai அப்படிங்கிறது. இந்த wisecut.ai அப்படிங்கிற இந்த வெப்சைட் எதுக்காக யூஸ் ஆகுனா, வீடியோ எடிட்டிங்காக யூஸ் ஆகும். நீங்க wisecut.ai அப்படிங்கிற இந்த டைப் பண்ணி நீங்க வெப்சைட்டை டைரக்டா ஓபன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்ல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கு, இதனால என்னென்ன யூஸ் அப்படிங்கறத சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு யூடியூப் வீடியோ வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்ப, அந்த யூடியூப் வீடியோல இருக்க அந்த ஒரு பாட்காஸ்ட் ஆகட்டும் இல்ல வீடியோ ஆகட்டும், அதை நீங்க வந்து டக்கு டக்குன்னு கட் பண்ணி நிறைய யூடியூப் ஷார்ட்ஸா நீங்க அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறப்ப இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த வெப்சைட். இங்க நீங்க என்ன பண்ணணும், அந்த வெப்சைட் ஓபன் பண்ணோன்னு இதுல வந்து யூடியூப் வீடியோட யூஆர்எல் இல்லைன்னா கூகுள் டிரைவோட யூஆர்எல் நீங்க போட்டு கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா போதும், அந்த வீடியோ அப்படியே இது வந்து ஸ்கேன் பண்ணிடும். ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமா அதை வச்சு வீடியோ ரெடி பண்ணி கொடுக்கும். நீங்க அப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா உங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அங்க இருக்க கண்டென்ட், எந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணுமோ அந்த கண்டென்ட் நீங்க செலக்ட் பண்ணி அதுல இருந்து இதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு கிளிப்பா கட் பண்ணி கொடுத்துரும். அந்த கிளிப்ஸை நீங்க ஷார்ட்ஸா ஈஸியா அப்லோட் பண்ணிக்கலாம், ஷெட்யூலும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷன் இந்த wisecut.ai அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம இதுல ஆட்டோமேட்டிக்கா ஏஐ டிரான்ஸ்கிரிப்டும் இருக்கு, ஏஐ சப்டைட்டிலும் இருக்கு. உங்களோட வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி அதுக்கான சப்டைட்டில் இதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸ்டோரி பேஸ் பண்ணி இது வீடியோ எடிட்டிங்கும் பண்ணி கொடுக்கும். ஆட்டோ பஞ்சின் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. உங்கள் வீடியோவில் எங்கேயாவது சைலண்ட் இருந்தது அப்படின்னா அதையுமே வந்து இது சரி பண்ணி கொடுத்துரும். உங்கள் வீடியோவில் இருக்க கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது ஸ்மார்ட்டாக பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பண்ணி கொடுத்துரும். அந்த ஒரு சூப்பரான ஃபீச்சர் இந்த ஒரு வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் யாராவது ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு நல்ல ஒரு ஏஐ வெப்சைட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த wisecut.ai அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சைட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க துவாக்கர் என்னுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கேட்கலாம். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டை கேட்டு வாங்க மக்களே. Three, two, one, hola.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363 26 2809.

மனசு இழந்து துடித்திடணும். பொங்கு தமிழை பேச மறப்பேனோ, ஆதி முதல் அடக்கம் வரை என் உயிர் உள்ளவரை தமிழ் மொழி உரைப்பேன். Yeah, MS on the floor.

0: நம்புவேன் என்று நினைத்தாயோ?
1: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. அன்பே சிவம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பின்னோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: என்னதான் சொல்ல வர,
3: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட் சொல்றாங்களே.

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கரும் கூட ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கேன், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தியும் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்காக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னல, அது என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா கேட்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் மக்களே, இப்போ நீங்க சோனா எஃப்எம்ல இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு ஒன்று கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோனா எஃப்எம்ல இது வரைக்குமே இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் மட்டும்தான் ஒளிபரப்பிட்டு இருக்கோம். அது உங்களுக்காக கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி ஆர்டிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணணும். அது எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க போன் எடுத்து 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு நம்ம சோனா எஃப்எம்ல போடுற பாடல்கள் ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். கருத்துக்கள் எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன நம்பருக்கு பேரு, ஊர் பேரு, பாடல் பேர், இது மூணும் போட்டு எனக்கு பிடித்த பாடல் அப்படிங்கிற ஒரு மெசேஜை மட்டும் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா போதும், அதை வந்து நாங்கள் எடுத்துப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் மெசேஜ்லாம் அனுப்ப மாட்டேன், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் பண்ணி சொல்லலாம். அதே நம்பர் 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் சொல்லலாம் மக்களே. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் நீங்கள் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஒரு அப்டேட் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க ஒரு செமையான அப்டேட். வாட்ஸ்அப்பில் வாரம் வாரம் நிறைய புது புது அப்டேட் விட்டுறாங்க, அதில் நிறைய அப்டேட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான 2 அப்டேட் தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் ஏதாவது ஒன்று அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதை ஸ்கேன் பண்ணி அதை சாஃப்ட் காப்பியாக வந்து நம்ம அனுப்புவோம், எதுலையாவது மெயில் பண்ணிவிடுவோம். அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்யூட்டர் சென்டர் போய் அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு ஸ்கேன் பண்ணி ஸ்கேனிங்க்குன்னு தனி அமௌண்ட்டு, அனுப்புறதுக்குன்னு தனி அமௌண்ட் கொடுத்து நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி டெவலப் ஆக எல்லோரும் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்து ஸ்கேனிங்க்குன்னு ஒரு தனியான ஒரு ஆப் வந்துருச்சு. நம்மளோட ஃபோனில் இருக்க கேமரா வச்சு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டு இல்லை டாக்குமெண்ட்டை நம்மளால் அதிலே கேப்சர் பண்ணி அனுப்புகிற அளவுக்கு வசதி வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் வாட்ஸ்அப்லேயே ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான அப்டேட் விட்டுருக்காங்க. இது ரீசெண்டாக தான் விட்டாங்க, நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சில பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது. அதான் எப்படி அதை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். வாட்ஸ்அப்பில் சேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும், சூஸ் ஃப்ரம் ஃபைல்ஸ், சூஸ் ஃபோட்டோ ஆர் வீடியோ, ஸ்கேன் டாக்குமெண்ட் அப்படின்னு 3வது ஒன்று இருக்கும். அதை தான் நீங்கள் தொட்டணும். அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு கேமரா ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த கேமரா எடுத்துகிட்டு போய் நீங்கள் எதை டாக்குமெண்ட்டாக அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அது முன்னாடி வச்சு நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிங்கன்னா போதும். நீங்கள் மேலே நல்லா அது விசிபிள் ஆகிற மாதிரி நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணும். அதை நீங்கள் ஃபோட்டோ மட்டும் பிடிச்சிங்கன்னா போதும், ஃபோட்டோ பிடிச்சிட்டு அதுவே உங்களுக்கு ஃபில்டரும் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அதை க்ராப் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை அனுப்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் நிறுவனம். இதை தவிர்த்து அடுத்து உங்களுக்காக சொல்ல வர அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான அப்டேட், நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு சேட்டில் இருக்க மெசேஜை நீங்கள் தேடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த மெசேஜுக்கு அப்புறம் நீங்கள் நிறைய மெசேஜ் பண்ணிட்டீங்க, அதை என்னால் தேட முடியல, ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது, இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் என்கிட்ட ஒரு சூப்பரான வழி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரோட சேட்டில் நீங்கள் மெசேஜ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க சேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அவங்க சேட் ப்ரொஃபைல்குள்ளே, அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் சிம்பிள் ஒன்று காட்டும், அந்த கேலண்டர் சிம்பிளை தொட்டிங்கன்னா எந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செலக்ட் பண்ண சொல்லும். அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த டேட்டில் நீங்கள் என்னென்ன சேட் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் காட்டும். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஃபில்டர் ஆப்ஷன் சர்ச்சில் கொடுத்துருக்கிறதுனால நாம் ஏதாவது ஒரு அப்போ முன்னாடி பண்ண மெசேஜை எடுக்கணும், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி அந்த முன்னாடி பண்ண மெசேஜ் எடுக்கணும்னா உங்களால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். இந்த 2 அப்டேட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, இப்போ தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரணங்கள் சிலது வாக்குறேன் கூட. இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான செமையான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கேட்கலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ், எனக்கு பேசிக்கா மேக்ஸே வராது, ஆனா இன்னைக்குன்னு பாரு மேக்ஸ் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அவர் அசந்து போயிட்டாரு.
2: மேக்ஸ் சாரே அசந்து போயிட்டாரா? அப்படி என்ன கேள்வி கேட்ட நீ?
1: இப்போ 100, 105 இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு தெரியுமா?
2: 100, 105 நடுவுல 104, 103, 102 இருக்கும்.
1: அதான் இல்ல, 0 இருக்குது.
3: நீங்க பெரிய ஆளுன்னு

0: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கிறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
1: எஸ் மிஸ்.
2: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
1: எஸ் மிஸ்.
3: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: ஆரோக்கியம் தரும் உள்ளூர் உணவு பாரம்பரியத்தின் அடையாளம். விவசாயம் காப்போம், உள்ளூர் உணவே உண்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: FM. சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சூப்பரான விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. நிகழ்ச்சி கிட்டத்தட்ட பாதி நிகழ்ச்சி முடிஞ்சது. இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, காத்துக்கிட்டே இருக்கு. அதில் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இப்போ வந்து ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டும் கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சோனா FM-ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்க கேட்கலாம். நம்ம இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்க சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-70-107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு முறை நம்பர் சொல்றேன், 9787-70-107 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. கருத்துக்கள் ஏதாவது இருந்தா மறக்காம அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னல, இப்ப இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல நிறைய இணையதள மோசடிகள் அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த மோசடிகள்ல இருந்து நாம எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்றது அப்படிங்கறத பத்தி இதுக்கு முன்னாடி திக்குறு நிகழ்ச்சியில நிறைய டைம் கேட்டிருப்பீங்க. நிறைய தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் வந்து பேசியிருப்பாங்க. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காரு. அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் மற்றும் செக்யூர் வேர்ல்ட்ஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓவா இருக்கக்கூடிய ஜெய் கணேஷ் லக்ஷ்மணன் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இணையதள மோசடிகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மக்களே. வணக்கம் சார். சார், ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே பயங்கரமாக எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் மக்கள் உஷாராக இருக்க வேண்டிய விஷயங்கள்னா என்னென்ன சார்?
1: இதில் நான் சொல்ற விஷயங்கள் பேஸ் பண்ணி என்னன்னா, சில பேர் அந்த இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் வச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நீங்க எல்லாருக்குமே சிம்பிளாக ஒரு விஷயம் கிடைக்குது. இப்போ கடையில் கிடைக்குன்னா அந்த பொருளை போய் இருக்கிறோம். ஸோ இப்போ இதில் நம்ம சில பேருக்குலாம் நமக்கு தெரியும் கரெக்டாக, இப்போ வந்து ஆன்லைன்ல நம்ம ஆர்டர் போட்டோம்னா கேஷ் வந்து ஆன்லைன்லேயே இருக்கு, அனுப்பிடுவாங்க கரெக்டா. இதெல்லாம் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல டெஃபினட்டா அதை ஃபாலோ பண்றாங்க, நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஆன்லைன் ஷாப்பிங் வந்து எந்த அளவுக்கு நான் அப்படி பாக்குறேன்னா, நீங்க அமெரிக்காலாம் போனீங்கன்னு வைங்களேன், அமேசான் ஷாப்பிங்க வந்து ஆஃப்லைன்ல வச்சிருப்பாங்க உங்களுக்கு சரிங்களா. அதுக்கு ஒரு அட்மின் இருப்பாங்க, இன்கேஸ் இந்த ஏதாவது ஒரு இஷ்யூனா கூட நீங்க அவங்க கான்டாக்ட் பண்ணலாம். பட் நம்ம ஊர்ல நீங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆயிடும் சரிங்களா. ஸோ அதனால ஆன்லைன் ஷாப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் தெளிவா இருக்கணும்ன்றதை நான் கேட்டுக்கிறேன். என்ன மாதிரி தெளிவு இதுல தேவை அப்படின்னா, ஆன்லைன் ஷாப்பிங்ல ரெண்டு டைப் இருக்கு, டைரக்ட் ஷாப்பிங் அண்ட் அஃபிலியேட் ஷாப்பிங். இந்த அஃபிலியேட் ஷாப்பிங்னா என்ன அப்படின்னா, நீங்க டெலிகிராமு அது இந்த மாதிரி சில பிளாட்ஃபார்ம் எல்லாம் போனீங்கன்னா, இப்போ ஆக்சுவலா விற்கிற ஒரு ப்ராடக்டை 200 ரூபாய் கம்மி பண்ணி இவங்களோட அந்த லிங்க்ல கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு விஷயத்த வாங்கும்போது அது ஆக்சுவலான பிரைஸ் தான் இருக்கும். நீங்க அந்த என்ன பிரைஸ் பாத்துக்கிறோம் அதே பிரைஸ் தான் இவங்க வச்சிருப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணும்போது அதை லோவா பண்ணுவாங்க ஓகேவா. இதை ஸ்கேமர்ஸ் சொல்ல முடியாது. இந்த பார்ட் வந்து என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, இந்த இன்னொரு ஒரு டேர்ம் தமிழ்ல சூப்பரா இருக்கும், அது என்ன டேர்ம்ன்றது எனக்கு சடனா ஞாபகத்துக்கு வரல. அதாவது இந்த சமயோஜித புத்திங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, சமயோஜித புத்தி வந்து இதில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. எப்படி இப்போ பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சீப்பை வந்து 200 ரூபாய்க்கு பார்க்குறீங்கன்னு வைப்போமே, அதே சீப்பை வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்ல வந்து

0: என்னோட டெலிகிராம் லிங்க்ல நான் கொடுக்குறேன். எப்படின்னா வெறும் 20 ரூபா அப்படின்னு சொல்றேன். அப்ப எத்தனை பேர் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்க பொருள் வாங்குவீங்க? ஆனா அந்த லிங்கை டச் பண்ணி நீங்க ஆப் உள்ள போகும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த 200 ரூபா தான் காட்டும், அதுல மாற்றம் இல்லை. அப்ப நான் எப்படி அதை சம்பாதிப்பேன்னா, ஒன்ஸ் என் லிங்கை தொட்டு நீங்க உள்ள போயிட்டு நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் எனக்கு அதுல கமிஷன் இருக்கு. என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் எனக்கு கமிஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ்ல இது நடக்குது.
1: ஸோ மக்களே, நமக்கு கொடுக்குற லிங்க் எல்லாமே வந்து சேஃபான லிங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு லிங்க்ன்னு இங்கே தொடர மாதிரி இருந்தாலும் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பல டைம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடுங்க அப்படிங்கிறத நானும் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார் இந்த விஷயத்த நம்மகிட்ட சொன்னதுக்காக. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்களே, சோனா எஃப்எம் 107.8 டெக்குரு நிகழ்ச்சியில் உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. பாடலை கிட்டுவாங்க, மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம் பாடலுக்கு பிறகு.

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கு.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு

வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டு நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜியில இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இது வாக்கர் என் கூட இன்னும் உங்களுக்காக ஒரு விஷயம் காத்துக்கிட்டே இருக்கு. நாம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பகுதியெல்லாம் முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நானும் அவ்வளவு காத்துக்கிட்டே இருக்கேன். அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள் சொன்ன 107.8 டெக்ரோ நிகழ்ச்சியில. இது வாக்கர் என் கூட இப்ப ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. இந்த பாட்டு கேட்கிறப்ப உங்களுக்கு வந்து என்னமா பாட்டு பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா, அந்த மாதிரிலாம் தோணியிருக்கா? அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் உடனே 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒளிபரப்புன பாடல் செமையாக இருக்குது தம்பி, வரிகள் சூப்பராக இருக்குது, நல்லா பாடியிருக்காங்க, பின்னணி இசையெல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம். இதை வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணணும்னு கிடையாது, நார்மல் மெசேஜில் கூட நீங்கள் அனுப்பலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கூட சொல்லலாம், அதே நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். இந்த கருத்துக்களை வச்சு நீங்கள் என்ன இதுவாக பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவோம். அது மட்டும் இல்லாமல் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்லையும் நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் பாட்டை போடுவோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எந்த விஷயத்துக்கான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ்னு தெரியுமா? இது வந்து உங்களோட லேப்டாப் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் அது. இந்த சூப்பரான டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடவா? முதல்ல உங்கள் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் தான் அப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வெளிப்புறத்துலையும் உள்புறத்துலையும் நம்ம எப்படி எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் சொல்கிறது ஃபுல்லாக கவனமாக கேளுங்க. நீங்கள் லேப்டாப் எப்பயாவது க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா, எப்பயுமே க்ளீன் பண்ணுறப்ப நல்லா கவனமாக அந்த ப்ளக்லாம் பிடுங்கி விட்டுருங்க. சார்ஜ் எது போட்டிருந்தா சார்ஜ் போடுறப்பலாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி ப்ளக்லாம் பிடுங்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஸ்க்ரீனை துடைக்கிறதாகட்டும் இல்லை மேலே துடைக்கிறதாகட்டும் அதெல்லாம் வந்து பார்த்து ஒரு சாஃப்டான துணி வச்சு, மைக்ரோ ஃபைபர் கிளாத்துன்னு சொல்லுவோம், அந்த சாஃப்டான துணி வச்சு லைட்டாக துடைக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷாக போட்டு துடைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஸ்க்ராச்சஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. லேப்டாப்போட ஸ்க்ரீன் துடைக்கிறப்பையும் சரி, இல்லை உள்ள கீபோர்டை துடைக்கிறப்பையும் சரி, எந்த ஒரு தண்ணியுமே நீங்கள் தொட்டு துடைக்கக்கூடாது. இதுக்குன்னே கிளீனிங் ஃப்ளூயிட்னு ஒன்று இருக்குது, அந்த ஃப்ளூயிடை பயன்படுத்தி, அதுவும் தண்ணி மாதிரி தான் இருக்கும், அதை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து துடைக்கணும். நீங்கள் தண்ணி இல்லை வேறு ஏதாவது சோப்பு தண்ணி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நீங்கள் துடைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப் ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, அதனால் அந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. அடுத்ததாக நீங்கள் லேப்டாப் எப்பயாவது பயன்படுத்துகிறீங்க, அப்போ லேப்டாப் ரொம்ப சூடாக இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய ஃபேனோட ஏர் சர்க்குலேஷன் நல்லா போகிற மாதிரி, காற்று வெளியே போகிற மாதிரி ஆனால் ஒரு இடத்துல வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மடி மேலே வச்சு யூஸ் பண்ணுறப்பையும் இல்லை தலகாணி மேலே வச்சு யூஸ் பண்ணுறப்பையும் காற்று வந்து அடைச்சிக்கும், வெளியே சரியாக போகாது. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் கொஞ்சம் லேப்டாப்பை தூக்கி வச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப்லேருந்து வரக்கூடிய அந்த காற்றுகள்லாம் கரெக்டாக வெளியே போயிடும். இந்த மாதிரி பண்ணுறப்ப லேப்டாப்பு டக்கு டக்குன்னு ஓவராக சூடாகாது. இப்போ நான் சொன்ன டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து நீந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க இது வாக்கரனுடன். இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ஆசிரியர்கள் தினம். ஸோ எல்லாருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்கள், டீச்சர்ஸ் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்றத கிட்டத்தட்ட நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஸோ இன்றைக்கி ஆசிரியர் தினம் ஸ்பெஷலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது நம்ம வந்து நிறையா ஸ்டேஜஸ் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம். ஸ்கூல் ஸ்டேஜ், காலேஜ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டேஜஸை கலந்து வந்திருப்போம். ஸோ எவ்வளோதான் நம்ம நிறையா படிகள் மேலே வந்தாலும் நமக்கு அந்த ஸ்கூல் டேஸ் அப்படின்றது மறக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் மிக மிக பொன்னான நாட்கள் அப்படின்னா அந்த ஸ்கூல் டேஸை கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி என்ன கேள்வி கேட்க போகிறேன், ஆசிரியர்கள் தின ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களோட ஃபேவரட்டான டீச்சர் யார், எதனால் அவங்க ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக வந்து இருக்காங்க உங்களுக்கு, அவங்க கிட்ட இருந்த நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்திருக்குங்க. ஸோ கேள்வியை இன்னொரு டைம் கேட்குறேன், என்ன அப்படின்னா, உங்களோட ஃபேவரட்டான டீச்சர் யார், எதனால உங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு, அவங்க கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஃபேவரட் டீச்சர் யார் அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அவங்க கிட்ட இருந்து நீங்கள் என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதெல்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதே கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, என்னோடய ஃபேவரட்டான டீச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு தேவி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க, அதுக்கப்புறமா சேவியர் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க. நான் 10th படிக்கும் போது எனக்கு கிளாஸ் வந்து எடுத்தவங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் காமனாக நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸை திட்டவே மாட்டாங்க. திட்டமாட்டாங்க மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை ஹர்ட் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் பண்ண மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணியிருந்தாலுமே அவங்கள எந்த வழியில் போய் திருத்தணும், அவங்களுக்கு எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படின்றத அவ்வளோ சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். யாரையும் ஹர்ட் பண்ணாமல் அவங்கக்கிட்ட நல்ல விதமாக நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபேவரட்டான டீச்சர்ஸ் அவங்க ரெண்டு பேர் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நீங்களும் உடனே கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதாவது உங்களோட ஃபேவரட் டீச்சர்ஸ் யார், அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் என்ன விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். இப்போ சூப்பர் பண்ணால் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, பேக் டு பேக்கில் கேட்டு வந்துருங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363 26 2809.

0: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்க எல்லாம் லைனா அந்த தள்ளுவண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பத்தி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாள்ல நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவா பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தா அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்க வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்ல இருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னா அந்த கொடியை அந்த காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறதன் மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: எப்பவும் சத்தத்தோடய இருக்கலாம், இன்னைக்கு இன்னமும் ரொம்ப சைலண்டா இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல, போய் பாப்போம்.

0: என்ன பசங்களா, எல்லாரும் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. என்ன அதிசயமா இருக்கே,
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மிஸ்.
0: இப்படி சைலண்டா இருந்து நான் பார்த்ததே இல்லையே. ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லுங்க, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா?
2: டேய் வாங்கடா, இப்பவே சொல்லிரலாம்டா.
3: ஓகே ஓகே
4: ஓகே ஓகே மிஸ், ஹேப்பி டீச்சர்ஸ் டே மிஸ்.
5: மிஸ் இந்தாங்க ரெட் பென்னு,
6: மிஸ் இந்தாங்க கிஃப்ட்.
7: மிஸ் உங்களுக்காக நான் கவிதைலாம் எழுதிட்டு வந்திருக்கேன்.
0: எங்க கவிதையா? எங்க கூட படிக்கலாம்.
7: இந்தாங்க மிஸ்.
0: என்னது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், எங்க டீச்சர் ஒரு சூப்பர் ஸ்டாரா? பரவாயில்லையே, அழகா தாண்டா எழுதி இருக்க.
7: தேங்க்யூ மிஸ்.
6: மிஸ் போலாமா?
0: எங்கம்மா?
4: டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு தான்.
0: எது செலிப்ரேஷனா? செலிப்ரேஷன்லாம் ஈவினிங் தான். எல்லாரும் இப்ப டெஸ்ட்டுக்கு பேப்பர் எடுத்து தனித்தனியா உட்காருங்க.
8: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஆசிரியர்கள் தினம். ஸோ இந்த ஆசிரியர்கள் தினம் ஸ்பெஷலாக நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட ஸ்கூல் டேஸில் உங்களோட ஃபேவரட் டீச்சர் யார், அவங்க கிட்ட இருந்து நீங்கள் என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் யார், அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ வணக்கம்.
9: வணக்கம் தோனி பண்பலையின் இணைத்தது போல குரு அவருக்கும் நமது நேயருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் மூணு ராதவன்.
8: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
9: அது முதல்ல நான் ஏமாந்து விட்டு உங்களை கேட்க வச்சிடறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் மிக அருமையாக இருக்கிறேன்.
8: சூப்பரா இருக்கேன், சூப்பரா
9: இருக்குண்ணா. சொல்றேங்க.
8: ஆ சொல்லுங்கண்ணா.
9: படிச்ச காலத்துல நான் இது ரொம்ப திறமையான ஆசிரியர், அவர்கிட்ட இருந்து ஏதோ கத்துக்கிட்டது எல்லாம் கேக்குறீங்க இல்லைங்களா?
8: ஆமாண்ணா.
9: இங்க மூணுல பத்தாம் வகுப்பு அது கேட்டு நல்ல சரியான ஆம்பளைனா ஓரளவுக்கு ஞாபகத்துக்கு சொல்ல ஒன்பதாம் வகுப்பு நினைக்கிறேங்க. அதுல இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு தமிழ் ஆசிரியர் அங்க வந்திருந்தாருங்க. அதுல அவர் வந்து 300 கல்விங்கிற ஊர்ல 40வது அதிகாரம் திருப்பூர்ல வர்ற அந்த திருக்குறள் இவருக்கே பொருந்தும் நினைக்கிறேன். அதான் 392 குரலுங்க, 392 குரலுங்க.
8: என்னென்ப
9: ஏனை எழுத்தன்பு இவரண்டும் கண்ணென்பு வாழும் இயற்கு அப்படின்னு என்ன அந்த குரலுங்க, அதனுடைய பொருள் என் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு இரு வகை கல்வியிலும் வாழும் உயிர்களுக்கு இரண்டு கண்கள் போக மிகவும் முதன்மையானதாம். என்னங்க தமிழ் மொழியினுடைய இத பாடம் அவர் நடத்துல ஒரே கலகலப்பா இருக்குங்க. பாடம் நடத்தி ஒரே மாதிரி இருந்தா தூஞ்சிடுவாங்கன்னு இடையிடே சும்மா தமாஷா ரெண்டு இது பண்ணி மாணவர்களை வந்து நல்லா கவனிக்க வைப்பாருங்க. அவர் இங்கிருந்து மாற்றினதுக்காக மாணவர்கள் திரும்பி அவரே வரவேணும்னு போராட்டம் நடத்தினாங்கன்னா பாத்துக்கலாம். அந்த காலகட்டத்தில் காலகட்டம் 1980 வருட காலகட்டம் அந்த அளவுக்கு மிக அருமையா அவர் பாடம் நடத்தினார். அது விட்டு குடிச்சு முதல்ல ஆதினு சொல்லிடுறேங்க, ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லிடுறேன், மறந்துடுவேன். ஆரம்ப நிலை, மேல்நிலை, கல்லூரி என்னென்னமோ எந்த வகை இதாக இருந்தாலும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லிடுறேன். அதை நான் சொல்ல சொல்ல மறந்துடுறது முக்கியமான நாளைகள்ல அதான் சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கற்றுக்கொண்டது என்னன்னா, பாடம் படிக்கிறது வந்து பாடம் கற்றுக்கையிலேயே அவர்கிட்ட நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, அது வேலை ஏனா தானு படிச்சுட்டே ஓன எல்லாம் தூக்கம் வந்துருந்திருக்க கலகலப்பா நகைச்சுவைகளா சொல்லி நல்லா நடத்துவாரு. அதுதான் எல்லா மாணவருக்கும் பிடிச்சது. அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, துன்ப வேலையில சிறுமிய மாதிரி கஷ்டமான துன்பம் வந்தாலே நல்லா அது புண்ணையோடு ஏற்றுக்கிற ஒரு தன்மையை அவர்கிட்ட இருந்தா நான் கத்துக்கிட்டு நினைக்கிறேன். இப்போ அப்படித்தான் இருக்கிறேங்க. ஆனா என்னுடைய படித்த காலகட்டத்துல அந்த 9வது வகுப்பு அந்த 1980 வருட காலகட்டத்துல அவர்கிட்ட கற்பித்த காலம் ரொம்ப ஆச்சரியமானதுங்க.
8: திருப்பூர்ல இருந்து நம்ம ஆதவ் அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட ஃபேவரட் டீச்சர் யாரு, அவருக்கு பிடிச்ச ஆசிரியர் யாரு அப்படின்றத நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரு கிட்ட இருந்து அவர் என்ன கத்துக்கிட்டாரு அப்படின்றத நம்ம கிட்ட அவ்வளவு அழகா ஷேர் பண்ணியிருந்தாரு. கேக் அவ்வளவு சூப்பரா

இருந்ததுங்க. ஸோ நீங்களும் நம்ம ஆதோ நான் மாதிரியே சொல்லணும், அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யார், அவங்க கிட்ட நீங்கள் என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்கீங்க. ஜெகதீஷோட அடிக்கல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டு, அதுக்கப்புறமா மார்ட்டின் கட்டரிஞ்சரோட வெற்றிடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பாட்டு பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடுங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ், எனக்கு பேசிக்கா மேக்ஸே வராது, ஆனா இன்னைக்குன்னு பாரு மேக்ஸ் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அவர் அசந்து போயிட்டாரு.
2: மேக்ஸ் சாரே அசந்து போயிட்டாரா? அப்படி என்ன கேள்வி கேட்ட நீ?
1: இப்போ 100, 105 இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு தெரியுமா?
2: 100, 105 நடுவுல 104, 103, 102 இருக்கும்.
1: அதான் இல்ல, 0 இருக்குது.
3: நீங்க பெரிய ஆளுனே.
4: ஹே ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
2: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
5: ஸ்டூடண்ட்ஸ்
6: குட் மார்னிங்.
5: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
6: Yes, miss.
7: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
6: Yes, miss.
8: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது ஆசிரியர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு ஏணி மாறிங்க. இப்போ மாணவர்களோட வெற்றியை ஏற்றி விட்டு அவங்க வந்து அழகு பார்ப்பாங்க. மாணவர்களோட வெற்றியை பார்த்து மட்டுமே ரசித்தவங்க தான் ஆசிரியர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்களாம் படிக்கும் போது உங்களோட ஃபேவரட்டாக இருந்த டீச்சர்ஸ் யார், அவங்கள ஏன் அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும், அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நான் முன்னாடி வந்து ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணேன், என்ன அப்படின்னா, முன்ன மாதிரி யாரும் பெருசாக மூஞ்சி கொடுத்து பேசுகிறது இல்லை. அதாவது அந்த 1990களிலிருந்து அந்த 2005-2006 இந்த வருஷம் அப்படின்றது ஒரு பீக் டைம் அப்படின்னு அந்த சொல்லலாம். எதில் அப்படின்னா, இப்போது கேங்காக வந்து இருப்போம், பசங்களோட விளையாட போவோம், அதிகமாக வெளியில் அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஃபேமிலியோடு அதிகமாக ஓடி ஆடி விளையாடுவோம். அந்த ஒரு பாண்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா டெக்னாலஜியோட வளர்ச்சினால் எல்லோரும் குறுக்கி போயிட்டோம். அதாவது ஃபோன்லேயே அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம், டெக்னாலஜிக்குள்ளே நம்ம ஈர்க்கப்பட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் எனக்குள்ளே அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் எதுக்கு இதை பற்றி பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். காரணம் வந்து இருக்குங்க, என்ன அப்படின்னா, ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த டெக்னாலஜியோட வளர்ச்சினால் மனிதர்கள்லாம் பேசுகிறதையே மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த 2005-2019 வரைக்கும் மனுஷங்களாம் தினமும் பேசுகிற வார்த்தைகளோட எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சான். எத்தனை சதவீதத்துக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 28% அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களாம் பெருசாக யாரும் மனுஷங்களோட மனுஷங்க பேசிக்க மாட்டாங்களாம். இப்போ ஸ்மார்ட் ஃபோனு, இந்த ஒரு சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து அந்த டெக்ஸ்ட் பண்ணுறது, மெசேஜ் பண்ணியே வந்து அவங்களோட இதை பகிர்ந்துக்கிறது அப்படின்ற மாதிரியான சூழல் தான் இப்போ இருக்குது. அதனால் மனுஷங்க ரெகுலராக பேசுகிற அந்த ஒரு சதவீதம் அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா, இப்போ மனுஷங்களுக்கு மனுஷன் நல்லா முகம் கொடுத்து கலகலன்னு பேசினா தான் அந்த ஒரு நாளே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத நான் பர்சனலாக வந்து நம்புகிறேன். ஸோ நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம், மொபைல் ஃபோன்லாம் யூஸ் பண்ணலாம்,

ஆனால் மனுஷங்களோட பேசி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு தனி சந்தோஷமாக வந்துருக்குங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாம் இன்னும் இது வாலிபவேச நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். இன்றைக்கி இது வாலிபவேச நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் டே ஸ்பெஷலாக உங்களோட ஃபேவரட்டாக ஆன டீச்சர் யார், அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட நீங்கள் என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிபவேச நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் சூப்பரான பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் டீச்சர்ஸ் டே ஸ்பெஷலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட ஃபேவரட்டான டீச்சர் யார், அவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன விஷயத்த கத்துக்கிட்டீங்க அப்படின்றதாங்க இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்க என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்றீங்க? டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போது நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க யார், அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்
1: வணக்கம்.
6: பேசுகிறேன், தாதா கப்பட்டியில் இருந்து. எப்படி இருக்கீங்க?
1: ருக்மணியம்மா, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கும் சனி, நல்லா இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஃபேவரட்டான டீச்சர் யார், அவங்க கிட்டே இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க?
6: எனக்கு வந்து இன்னும் சொல்ல போனா எலிமெண்ட்ரி டீச்சர்ஸ் தான் பிடிச்சது, நல்லா இருக்கும். அந்த நான் வந்து அப்பெல்லாம் காத தொட்டா ஸ்கூல் இல்ல, அப்ப அதுதான் நம்மளுக்கு ஏஜ்
1: தான்,
6: காத தொடணும், அவங்கதான் சேர்த்திப்பாங்க. அப்ப ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னா அல்லா அல்லா அதை பிடிச்சேன். அப்புறம் அந்த எச்எம் அந்த எச்எம் தானே அட்மிஷன் தானே போறேன், அங்க போகும்போது அவரு எனக்கு பலூன் கொடுப்பாரு. பலூனு ரொம்ப அழுதுனா ரெண்டு பலூனு, கொஞ்சம் அழுதுனா ஒரு பலூனு, அப்படி டெய்லி பலூன் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு
1: போனேன்.
6: அதே போல நான் படிச்சுட்டு வரேன். ரெண்டாவது மூணாவதெல்லாம் படிக்கும்போது செங்கோடன் ஒரு வாத்தியாரு, அவரை வந்து அந்த ஸ்லேட்ல கணக்கு போடுவாரு பாருங்க, கணக்கு போடும்போது மனப்படப்பகுதின்ட்டு கூட்டல் கணக்கு இதெல்லாம் ஸ்லேட்ல போடணும், ஸ்லேட்ட கீழே வச்சிடணும், எல்லாம் எழுத நிக்கணும், எழுதிட்டு அந்த கூட்டல் கணக்கு ஒன்று சொல்லுவாரு. இப்போ நாலோ நாலு எத்தனை அப்படின்னு சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாம் கணக்கு போட்டிங்களா ஒரு செகண்ட் கொடுப்பாரு, அந்த ஸ்லேட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கணக்கு ஆன்சர் எழுதணும், ஆன்சர் எழுதிட்டு மறுபடியும் ஸ்லேட்ட வச்சிடணும். அப்புறம் அந்த மாதிரி எடுத்து அப்புறம் பேசி எல்லாரும் எழுதிட்டீங்களா அப்படின்னுட்டு அதை எடுத்து ஆன்சர் சொல்லுவாரு, யாரு எழுதிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் மனப்பாட பகுதி கணக்கு கையால செஞ்சிட்டு இருப்போம்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர்.
6: அதெல்லாம் அப்புறம் வரிசைய பாடம் படிக்கணும், யாரு திடீர்னு ஒருத்தர் படிக்க வைப்பாரு, அப்போ ஒருத்தர் படிக்கிறத எல்லாரும் கேட்கணும், கேட்டாதான் அந்த திடீர்னு எந்திரிச்சு படிக்க சொல்லும் போது நம்ம படிக்க முடியும். நம்ம பாடம் கவனிக்கலாம் படிக்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் எலிமெண்டரி நல்லா இருக்கும், எலிமெண்டரி ஸ்கூல்ல. அப்புறம் ஹை ஸ்கூலுக்கு வரும்போது தமிழ் வாத்தியார் ரொம்ப பிடிக்கும்.
1: ஓ, தமிழ் வாத்தியார்.
6: ஆமா, மாதவன் சொல்லிட்டு அப்படி அந்த நல்லா பார்த்தாலே படிப்பாரு அந்த மாதிரி. அப்புறம் சயின்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கதையா இருக்கும், கதை தான் சொல்லுவாங்க, கடைசியை பார்த்தா அந்த கதை பாடத்துல இருக்கும்.
1: ஓ, கதை மாதிரி சொல்லி புரிய வச்சிருவாரு.
6: ஆமா,
1: சூப்பர் சூப்பர்.
6: அதெல்லாம் நல்லா ரொம்ப பிடிச்சமா, இது 8th 7th இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே ஓகே. அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து நீங்க என்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க?
6: கத்துக்கிறது அவரு நல்ல

0: படிப்பு சொல்லி கொடுப்பாரு, நல்ல ஒரு பண்பாட்டை சொல்லி கொடுப்பாரு. தமிழ் வாத்தியார்னா பண்பாடு, அந்த பாட்டுகள்லாம் திருப்பதி திருவம்ப திருப்பள்ளி எழுச்சி பாட்டுகள்லாம் பாட்டு டீச்சர் பாட வைப்பாங்க. இவங்க வந்து நான் பிராமின்ங்கிறதுனால என்ன பாட வைக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க.
1: ஓகே ஓகே,
0: போய் பாடுறதுனால உங்களால பாட முடியும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பாரு. அந்த மாதிரி அந்த பாட்டு டீச்சரும் அந்த தமிழ் வாத்தியாரும் அந்த எயித்துல வர வாத்தியாரங்கள சயின்ஸ் எல்லாம் அப்படி மனப்படமா சொல்றது, கதை மாதிரி சொல்றது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
1: இன்னைக்கும்
0: அந்த தமிழ் வாத்தியார ஆபீஸ் வந்த போது பார்த்தேன், ஆபீஸ் வந்திருந்தாரு. கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு, 30 வருஷம் கழிச்சுட்டு பார்க்கும் போது எப்படி இருக்கும், போனோம்னா கால தொட்டு கும்பிட்டு வணங்கண்ணா
1: பிடிக்கும். என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா வந்து ஷேர் பண்ணிருந்தாங்க. கேக்க அவ்வளவு சூப்பரா வந்து இருந்தது. சோ நாம இன்னும் இது வாலிபர் வயசு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக்ல பேசிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. ஸோ டீச்சர்ஸ் டே ஸ்பெஷலா ஒரு கேள்வி உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட ஃபேவரட்டான டீச்சர் யாரு, அவங்க கிட்ட இருந்து நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் வேலூர் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான டே எப்படி இருக்கு?
1: நானும் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கான டே ஃபேன்டாஸ்டிக்கா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு
0: சூப்பரா போயிட்டு இருக்குண்ணா?
1: ரொம்ப சந்தோஷம். பா, வீக்கெண்ட் என்ன பிளான்?
0: வீக்கெண்ட்ல பெருசா எந்த பிளானும் இல்லைண்ணா, வழக்கம் போல சாப்பிட்டு தூங்குறது
1: தான். சாப்பிட்டு தூங்குறது. சரி சரி, சூப்பர். ஹாப்பி டீச்சர்ஸ் டே எல்லாருக்கும்.
0: ஓகேண்ணா, ஓகேண்ணா.
1: எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டீச்சர் பாத்தீங்கன்னா ஜூடி அப்படிங்கிற டீச்சர் தான். அவங்க வந்து எனக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் எடுத்தாங்க. எல்கேஜி இருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மாத்தி மாத்தி வந்துட்டே இருப்பாங்க. சோ நல்ல பாண்ட் அப்படிங்கறத எனக்கு அந்த டீச்சர் கூட இருந்தது. என்னன்னா, எப்போதுமே எல்லா மாணவர்களையும் அவங்க ரொம்ப பிரியமா ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல இருந்து சாக்லேட் கொண்டு வருவாங்க. ஏதாவது ஒரு குழந்தை அழுதுச்சு அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்து சமாதானம் பத்திடுவாங்க.
0: அப்புறமா
1: நாங்க யூகேஜி எல்கேஜி படிக்கும் போதுல எங்களை தூங்க வைக்கணும். சூப்பரா அவங்க வந்து எந்த குழந்தையாவது தூங்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மடியில அவங்க வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய அப்படியே லேப் மேல போட்டு தட்டி கொடுத்து தூங்க வைப்பாங்க. இந்த மாதிரியான இந்த டீச்சர்ஸ்லாவது பண்ணுவாங்களா அப்படின்னா இல்ல. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட ஞாபகம் இருக்கு, அந்த டீச்சர் வந்து நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது யூகேஜி எல்கேஜி கிளாஸ்ல பாக்கும்போது குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு இருப்பாங்க அந்த டீச்சர். ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட ஒரு நல்ல குணம். அதாவது எல்லா குழந்தையும் என் குழந்தை மாதிரிதான், எந்த குழந்தையும் அழக்கூடாது. அது எது வேணாலும் நான் பண்ணி அந்த குழந்தைய காம் டவுன் பண்ணி அது என் குழந்தை மாதிரி நான் பாத்துப்பேன் அப்படின்ட்டுன்னு. ரொம்ப நல்ல டைப். கோபம் அப்படின்னாவே வராது. நாங்க சேட்டை பண்ணாலும் எங்களை அனுசரிச்சு போவாங்க.
0: ரொம்ப பெரிய விஷயம்.
1: மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. கேக்கவே அவ்வளவு சூப்பரா இருக்குண்ணா.
1: நிஜமாலுமே ஒரு 3 minutes அவங்கள பத்தி என்ன நினைக்க வச்சு அப்படியே அவங்கள வெளிக்கோ வச்சு பேச வச்சேன். ஆமா,
0: ஓகேண்ணா, நன்றி.
1: சந்தோஷம். சூப்பரான ஒரு டாபிக். ஏன்னா தினமும் அவங்கள நினைக்கிறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான. இந்த மாதிரியான நாட்கள் வரும்பொழுது அவங்களை பத்தி நினைக்கிறோம் இல்ல, டைம் எடுத்து, அது ரொம்ப பெரிய விஷயம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நான் கால் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணா.
1: கண்டிப்பா குரு, தேங்க்யூப்பா.
0: தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. வேலூர்லேருந்து நம்ம சந்திரசேகரன் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட ஃபேவரட்டான டீச்சரை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாருங்க. அதாவது தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு டீச்சர் பேரை சொல்லி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு, என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க, எதனால ரொம்ப ஃபேவரெட்டு அப்படின்றதையும் அவ்வளோதான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. கேட்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் உங்களோட ஃபேவரட்டான டீச்சர் யார் அப்படின்றத சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத என்கிட்ட சொல்லுங்கள். அதெல்லாம் நான் கேட்க பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ சூப்பர் பண்ண இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. நாம இன்னும் இது வாலிப பேச நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சேலம் மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: ஸ்டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: எஸ்எஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும்
1: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
0: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
1: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
0: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
1: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம்.
1: தொடர்புக்கு 9585500099.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டுங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பின்னோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும், அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும், அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி டீச்சர்ஸ் டே. ஸோ டீச்சர்ஸ் டே ஸ்பெஷலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் யார், அவங்கள எதுனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கக்கிட்ட நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி நம்ம கூட ஒரு நேயர் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க யார், அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: இனிமையான மாலை வணக்கம் கூறி இணைப்பிலிணைபவர் மேட்டூர் வட்டம் 50 இருந்து தலை சொல்வீங்க குரு.
5: மாலை வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
6: அருமையா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கேங்கக்கா.
6: பாராட்டு வாழ்த்துக்களும்.

0: நன்றி நன்றி.
1: நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மாதா பிதா அடுத்து குரு வருவாரு. குருன்றது பாத்தீங்கன்னா அந்த நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது சனி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அதுலயும் குரு பகவான் இருப்பாரு. குருக்கா இருக்க கோடி நன்மைம்பாங்க பெரியவங்க.
0: ஆமா சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன்.
1: குடுக்கறதுலயே குரு தான் குடுப்பாரு. அவர் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க உங்க லைஃப் அப்படி நல்லா போயிட்டு இருக்கோம்.
0: ஓகே ஓகே.
1: அல்லாஹ் குறையாத செல்வத்தை குடுக்கறவர் குரு பகவான் தான். அது போலதான் நம்ம ஆசிரியர்களும் நமக்கு ஆசிரியர்கள் வாய்க்கிறது நமக்கு ரொம்ப ஒரு லக்கு.
0: அத கண்டிப்பா கண்டிப்பாக்கா.
1: நல்ல ஆசிரியர்கள் நமக்கு கிடைச்சாங்கன்னா அந்த மாணவர்கள் எப்படியாப்பட்ட மாணவர்களா இருந்தாலும் நல்ல நிலைமைக்கு போயிடுவாங்க. அவங்க லைஃப்ல ஃபுல்லா நல்லா இருக்கும். அதுல எனக்கு பிடிச்ச ஆசிரியர்னு பாத்தீங்கன்னா எங்க தமிழ் ஆசிரியை
0: ஓகே
1: சாரதாம்பால் அவங்க பேரு பிராமணர். அவங்க அவங்க வந்துட்டு எங்களுக்கு 7-8 தமிழ் கிளாஸ் எடுத்தாங்க. எனக்கு பாடத்திலே ரொம்பவும் பிடிச்சது தமிழ் பாடம் தான்.
0: ஓகே.
1: ஏன்னா தாய்மொழி நம்மளோட தாய்மொழி தமிழ் தானே. அவங்களுடைய அவங்க கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்டது நிறைய எல்லாரையும் ஒரே சரிசமமா நடத்துவாங்க. பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. படிக்கிற பொண்ணுங்க படிக்காதவங்க குழந்தைங்கன்ட்டு பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க.
0: ஓகே.
1: எல்லா குழந்தைகளையும் அவங்க குழந்தைகள் போல நடத்துவாங்க. நல்லா சொல்லி கொடுப்பாங்க. இந்த தமிழ் உச்சரிப்பு இருக்கு இல்லையா, அதை நல்லா கிளீனா சொல்ல சொல்லி சொல்லி நாக்கு நல்லா இது பண்ணி நல்லா சொல்ல சொல்லி சொல்லி கொடுப்பாங்க.
0: ஓகே ஓகே.
1: சும்மா ஒன்னா ரெண்டா பேசாம நல்ல ஒரு இதா சொல்லுவா சொல்ல சொல்லி தலைமுறை சொல்லி கொடுப்பாங்க.
0: சூப்பர் சூப்பர்கா.
1: அதுல வந்து கத்துக்கிட்டதுதான் நாங்க நல்லா தமிழ் பேசுறதுக்கு காரணமே அவங்கதான்.
0: சூப்பர் சூப்பர்.
1: இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்மையில அவங்களை பாப்பா பேருந்து நிறுத்தத்துல.
0: ஓகே சூப்பர். என்ன சொன்னாங்க?
1: நானு போயிட்டு நாம்பாட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். கலை அப்படின்னு கலைன்னு தான் கூப்பிடுவாங்க. இன்னமும் மறக்காம வச்சிருக்காங்க எங்களை எல்லாம்.
0: ஓ இவ்வளவு வருஷம் ஆயும் இன்னும் மறக்க.
1: கலைன்னு சொன்ன உடனே நான் யார் இது அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா எங்க டீச்சர் நின்னுட்டு இருக்காங்க.
0: சூப்பர். அப்ப என்ன சொன்னீங்க நீங்க?
1: டீச்சர் அப்படின்ட்டு போயிட்டு பைய வச்சுட்டு கால் தொட்டு கும்பிட்டு பஸ் ஸ்டாண்ட் கூட நான் பாக்கல. கால தொட்டு கும்பிட்டு நல்லா அப்புறம் கலை நல்லா இருக்கியாமா அப்படின்ட்டு நல்லா ரொம்ப அன்பா பேசினாங்க. அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் பையெல்லாம் எடுத்து பஸ்ல வச்சுட்டு அவங்கள அவங்க போற வரைக்கும் அவங்களோடவே இருந்தேன்.
0: சூப்பர் சூப்பர்.
1: நல்லா இருக்கியாம்மா என்ன எது அப்படி லைஃப் பத்தி எல்லாம் கேட்டாங்க. அப்பா தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அம்மா நாங்க இவ்வளவு நீண்ட நாளைக்கு பின்னாடி உங்களை பாக்குறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். நான் லைஃப்ல இது எதிர்பார்க்கவே இல்லை உங்களை பாத்துட்டு அப்படின்ட்டு நல்லா ஒரு அன்பா பேசிட்டு அவங்களோட நல்லா எவ்வளவு நேரம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அவங்களோட எந்த அந்த நாள் என்னால மறக்கவே முடியாது.
0: சூப்பர் சூப்பர். நீங்க சொல்றது
1: எல்லாருக்குமே ஒரு ஆசிரியை அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க லைஃப் லாங் ஃபுல்லா நல்லா இருக்கும். அவங்களுக்கு லைஃபே நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பாக்கா.
1: அவங்க நல்ல ஒரு நன்னடத்தை நல்ல தமிழ் பேசுறது மத்தவங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது எல்லாரையும் நம்ம ஒரு அழகா இருக்கிறவங்க அழகு இல்லாதவங்க அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரையும் ஒரு சரியா நம்ம ஒரு கண்ணோடத்தோட பாக்குறது எல்லாரோடையும் ஒரே மாதிரி பழகிறது பேசுறது மத்தவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது பொய் பேசக்கூடாது இந்த மாதிரி நிறைய குணங்கள் அவங்க கிட்ட இருந்து நாங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க.
0: ஓகே ஓகே.
1: அந்த காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா மாணவர்கள் அவ்வளவு ஒரு ஆசிரியரை ரொம்ப ஒரு நேசிப்பாங்க. பனிஷ்மெண்டே கொடுக்க மாட்டாங்க அவங்க. அன்பாலதான் அன்புதான் பனிஷ்மெண்ட் அவங்களோட.
0: ஓகே ஓகே.
1: அடிக்கலாம் மாட்டாங்க அன்பால பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அவங்க.
0: ஓகே ஓகே.
1: கண்டிப்பா. இப்ப வீட்டுல எப்படி அப்பா அம்மா கூட வீட்டுல அதிகமா நம்ம இருக்க மாட்டோம் ஆசிரியர்கள் தான் அதிகமா இருப்போம் நம்ம.
0: ஆமா ஆமா.
1: காலையில கொஞ்ச நேரம் தான் அவங்களோட அப்பா அம்மாவோட இருப்போம். ஸ்கூலுக்கு போயிட்டு ஆசிரியரோட தான் முழு நேரமும் இருப்போம் நம்ம. அதனால நல்ல ஆசிரியர்கள் கிடைக்கிறாம எல்லோருமே எல்லாரும் நல்ல ஆசிரியர்கள் தான். ஆனா வந்துட்டு நம்ம அவங்களை எடுத்துக்கிற விதம் தான் இருக்கு.
0: அதான்
1: நல்ல முறையில நம்ம மனசுதான் காரணம் எல்லாத்துக்குமே.
0: கண்டிப்பா கண்டிப்பாக்கா.

நன்றிகள் நன்றிகள் ரொம்ப நன்றிகள் பண்ணி மேட்டூர்ல இருந்து நம்ம கலை செல்வியக்கா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்களோட ஆசிரியர் அவங்களோட ஹிஸ்டரி பத்திலாம் ரொம்ப சூப்பரா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு சூப்பரா வந்து இருந்தது. நிறைய நேரம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சோ நீங்களும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. இல்லைன்னா அப்படின்றத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் கொஞ

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ், எனக்கு பேசிக்கா மேக்ஸே வராது, ஆனா இன்னைக்குன்னு பாரு, மேக்ஸ் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அவர் அசந்து போயிட்டாரு.
2: மேக்ஸ் சாரே அசந்து போயிட்டாரா? அப்படி என்ன கேள்வி கேட்ட நீ?
1: இப்போ 100, 105 இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு தெரியுமா?
2: 100

0: ஹே ரவி, நேற்று சாயங்காலம் எங்கள் அப்பா ஃபோனில் ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையாக இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையாக இருந்தது.
2: ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: எஸ் மிஸ்.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது இன்னைக்கு டீச்சர்ஸ் டே, டு டீச்சர்ஸ் டே ஸ்பெஷலாக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்னன்னா, உங்களோட ஃபேவரட்டான டீச்சர் யார், அவங்ககிட்ட உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும், அவங்ககிட்ட நீங்கள் என்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் யார், அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். நான் சென்னையிலிருந்து பழக்கடை சகோதரர் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆசிரியர் அனைவருக்கும் அவர்

0: பாதங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும்
0: அருமையா இருக்கிறேன், எந்த குறைபாடும் இல்லாமல்.
1: சூப்பர் சூப்பர்ண்ணா.
0: பாத்தீங்கன்னாக்கா நான் 4வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அப்பெல்லாம் வந்து 3 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க. பாத்தீங்கன்னாக்கா நான் 4வது பள்ளிக்கூடத்துல வந்ததுக்கான 4வது படிக்கிறேன். அப்போ அந்த பள்ளியில ஒரு தவறு நடந்து போச்சு. தலைமை ஆசிரியர் வந்து கேட்டாரு, திட்டினாரு. அப்போ ஆசிரியர் சொன்னாங்க, ஒரு மாணவனை கேட்கணும்னாக்கா வகுப்பு ஆசிரியர் தான் கேட்கணும். அவன் நல்லவனா கெட்டவனா எப்படியா பட்டுனு தலைமை ஆசிரியருக்கு எதுவும் தெரியாது. நீங்க அடிக்குது திட்டுறதெல்லாம் நீங்க வச்சுக்க கூடாது அப்படின்னு பேசினா, என்ன அப்படி பேசுறீங்கன்னாரு. மாணவர்களை பத்தி ஆசிரியர்கள் தான் தெரியும், வகுப்பு தலைமை ஆசிரியருக்கு தெரியாது. அப்படியே 5 வகுப்பு இருந்தது அங்க, அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பையனை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியுமா, யாரு தவறு செய்தாங்கன்னு முதல்ல தெரிஞ்சிட்டு விசாரிக்கணும், எங்களை கேட்கணும் சொல்லி பேசுனாங்க. அந்த ஆசிரியர்களுக்கும் அதுல ஒரு ஆசிரியர்கிட்ட நான் இமெயில் சடங்கு
1: பண்ணிருக்கேன்.
0: அவங்க சொல்லி கொடுத்த ஒரே வார்த்தை, பேராசைன்னு ஒண்ணு இருக்கக்கூடாது, மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. உங்க அப்பா எப்படி 2வது கல்யாணம் பண்ணிக்கல உங்க அம்மா சொத்துக்கு ஆசைப்படுதோ, அதே மாதிரி உனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ அந்த சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னாங்க.
1: என்ன
0: வரைக்கும் அந்த சொத்துக்கு நான் ஆசைப்படல, என்னுடைய உழைப்பு பணத்துலதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், குறைந்த வருமானம். அன்னைக்கு அந்த ஆசிரியர் சொல்லி கொடுத்த வழி இந்த வரைக்கும் நான் நடந்துட்டு இருக்கேன். ஒரு அருமையான தகவல் சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
0: ஒரு பள்ளியில படிக்கிற மாணவன் பள்ளி கொடுத்து வரல, 2-3 மாசம் பாக்குறாரு, வரல. போய் அந்த பையனை பாத்துட்டு பாக்குறாரு, ஒரு ஹோட்டல்ல வேலை செய்துட்டு இருக்கான். என்ன என்னன்னு இது மாதிரி சூழ்நிலை, அப்பா தவறிட்டாரு, அம்மா தான் இருக்காங்க, அதான் பத்தாதுன்னு. சரி நீ படி, உனக்கு என்னன்னா ஆகுதோ எல்லா செல்லையும் நான் பாத்துக்கிறேன், நீ நான் சொல்ற இடத்துல தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாணவன் படித்து பெரிய ஆளாகி அந்த ஆசிரியருக்கு அவன் சேவை செய்துட்டு
1: இருக்கான்.
0: முதல்ல கூட தெய்வம், டாக்டர், ஆசிரியர், காவல்துறை, மூணுமே தெய்வம் நமக்கு. அந்த மூணுத்தையுமே நாம நினைச்சோம்னாக்கா வாழ்க்கையில அருமையா இருக்கா. என்னோட கருத்து, நன்றி நன்றி நன்றி
1: நன்றிண்ணா நன்றிண்ணா. சென்னையிலேருந்து நம்ம தாமோதர் அண்ணன்னா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவ்வளோ சூப்பராக வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டாரு. லாஸ்ட்டாக ஒரு கருத்தையும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ கேக் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று
3: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
4: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வரமாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
3: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
4: ஏ ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
2: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
5: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8.
6: இது வாலிப வயசு.
7: என்ன இது வாலிப வயசு?
8: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு அந்த சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டரான ஸ்வான்மதி சோனா அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கு அப்படின்னு அந்த சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம் லாஸ்ட்டாக கூட. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டிஸ்லாம் வந்தது, அதெல்லாம் சிங்கிள் கேர்ளாக ஃபேஸ் பண்ணி இப்போது அவங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு அந்த சொல்லலாம். ஸோ ஒரு சில விஷயங்கள் நமக்காக எடுத்து வச்சுருக்காங்க. அவங்களோட ஜேர்னியில் அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்ல போகிறாங்க என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்கலாமா? வான்மதி சோனா சிஸ்டர், நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. உங்களோட ஜேர்னிலாம் கேள்விப்படும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கு. நீங்கள் தனியாலாக கஷ்டப்பட்டு நிறைய வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போட்டுட்ருக்கீங்க, அது நீங்கள் சொல்லும் போது வந்து தெரிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக ஃபேமிலியில் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு வந்தது, ஃபேமிலியில் எப்படிலாம் உங்களே அப்போஸ் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் ஜேர்னியில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் புதுசாக வர கிரியேட்டர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனல் வந்திருக்கும். இப்போ உங்க சோனா லைஃப் ஸ்டைல் இந்த பேஜுக்கு ஒரு தனி ஆடியன்ஸ் பேஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
9: இன்னும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து என்னோட ஃபாலோவர்ஸ்க்கும் இருக்கு, நான் ஃபாலோவர்ஸ்க்கும் இருக்கு. ஏன்னா நான் ஃபாலோவர்ஸ் தான் நம்ம ஃபாலோவர்ஸாக வரப்போறாங்க. அதுக்காக வந்துட்டு நம்ம வந்து அதிகமாக வந்துட்டு கோயில் வீடியோ வந்து, ஃபுட் சேலஞ்ச் வீடியோ, இன்னும் வந்துட்டு எது நம்மளுக்கு வந்து புதுசு புதுசாக ஏன்னா வந்து நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு எனக்கு ரொம்பவே ஆசை.

0: அந்த மாதிரிலாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, முடியாதவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி வீடியோ அது வீடியோ போடுறமோ இல்லையோ நம்ம ஹெல்ப் பண்ணும். வந்துட்டு நிறைய குழந்தைங்க காப்பத்துக்குலாம் நான் இன்னமும் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அமௌண்ட் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி வந்துட்டு நான் நிறையா பேத்துக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்மளால் வந்துட்டு ப்ரோஜனமாக இருக்கணும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக சிஸ்டர், நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி மேட்டூரை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட்டு நிறைய ஹெல்ப் பண்ணி நிறைய இல்லாதவங்களுக்கு அமௌண்ட்லாம் வந்து தரணும், சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசு புதுசாக கோவில் பற்றி நிறைய லிஸ்ட்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க, ஸோ அதையுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கர ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம வான்மதி சோனா சிஸ்டர் கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பர் பண்ண இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களாக வந்து பேசியிருந்தோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட சோனா லைஃப் ஸ்டைல் பேஜ்க்கான கிரியேட்டர் நம்ம வான்மதி சோனா சிஸ்டர் இணைஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வான்மதி சோனா சிஸ்டர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போது நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டியை உருவாக்கிறீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போது பேஜஸில் ஃபாலோவர்ஸ்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து கேட்பாங்களா? ஸோ ப்ரொமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு வருதா இல்லை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: இப்பயுமே வந்து ப்ரொமோஷனுக்கு வந்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அவங்க வந்துட்டு இப்போ கிளிப்ஸ்லாம் வீட்டில் வச்சு விற்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு நான் வந்துட்டு அமௌண்ட்லாம் வாங்க மாட்டேன். ஃப்ரீ ப்ரொமோஷன்ஸ் நான் நிறையாவே நான் பண்ணி தந்திருக்கேன். நிறையாவே நான் வந்துட்டு
5: கடைங்களுக்குலாம் அமௌண்ட்லாம் வாங்குறது இல்லை. அவங்க ப்ரொமோஷன் ஒரு பெரிய கடை ஓரளவுக்கு இருக்குன்னா அந்த மாதிரி மட்டும்தான் அமௌண்ட்டு. இப்போ சின்ன கடைங்கள்லாம் நாங்களாம் போய் நாங்களாம் விருப்பப்பட்டு தான் கேட்போம், கேட்டு எடுத்துட்டு வருவோம், அந்த மாதிரி தான் பண்ணுவோம்.
4: நிறைய பேர் அது கூட கேட்டாங்க, நீ காசு வாங்கிட்டு நீ என்ன வேணா பேசுவியா, ஒரு தேங்காய் பால் கடை அண்ணா. எனக்கு அதுதான் ரொம்ப எனக்கு இது. அவங்க தான் வந்துட்டு எனக்கு 600 ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து பண்ணுங்க, நாங்கள் போய் தயங்கி தயங்கி தான் நான் கேட்டேன். இருந்தாலும் மார்னிங் டைம் தேங்காய் பால் போடுவாங்க. அவங்க வந்து எனக்கு சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. நான் வந்து குடிச்சிட்டு அமௌண்ட் தரேன், இல்லை இல்லைக்கா எனக்கு வேணாம், அது 20 rupees தான். இருந்தாலும் இல்லை இல்லைக்கா வேணாம், நீங்கள் எனக்கு ஹெல்ப் தானே பண்ணுறீங்க, நீங்கள் எதுக்கு எனக்கு அமௌண்ட் தரீங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கடைசி வரையும் அது வாங்கவே இல்லை. எனக்கு வந்துட்டு அது ரொம்ப பெருமையாக தான் இருந்துச்சு. நம்மளே நம்புறாங்க ஒருத்திங்க அவங்க. அதனால அவங்க வீடியோவும் ஒரு 80,000 views எனக்கு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு அது 2வது வீடியோ நினைக்கிறேன், அது நல்லா ரீச் ஆச்சு.
3: சூப்பர் சூப்பர். அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்திருக்கேன். இப்போ நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க, நாங்கள் சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்ணும்போது அதுக்கான காசு வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ பெரிய கடைகள்லேயே அவங்களே அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ப்ரொமோஷன்ஸ்க்கான அமௌண்ட்லாம் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. கேக் அவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது சார். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும். சின்ன சின்ன வெண்டாஸ்க்கு நீங்கள் எப்பயுமே சப்போர்ட் வந்து பண்ணுங்கள், அது வேற லெவலில் வந்துருக்கும். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது டீச்சர்ஸ் டே ஸ்பெஷலாக உங்களோட ஃபேவரட்டான டீச்சர் யார், அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன விஷயம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருந்தது. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட நிறைய நேயர்கள்லாம் வந்து கால் பண்ணி பேசியிருந்தாங்க. அவங்களோட ஃபேவரட் டீச்சர்ஸ், அவங்கக்கிட்ட அவங்க என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத அவ்வளோ அழகாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாருங்க. மலரும் நினைவுகள் அப்படின்னே வந்து சொல்லலாம். யார் யாரெல்லாம் கால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திருப்பூர்லேருந்து நம்ம ஆதவனண்ணா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மாள், மேட்டூர்லேருந்து கலைச்செல்வி அக்கா, சென்னையிலேருந்து தாமோதரன் அண்ணா, அதுக்கப்புறமா வேலூர்லேருந்து நம்ம சந்திரசேகர் அண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட ஃபேவரட் டீச்சர்ஸ் யார், அவங்கக்கிட்ட அவங்க என்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கேக் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடாபாபா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு அவங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ சேலத்தில் லைட்டாக மழை வர மாதிரி இருக்குது, வெளியெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாமா? பை பை.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன் உனக்கு.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: தன் கையில் இருக்கும் திரவியத்தின் மதிப்பை அறிந்தவருக்கே வாழ்வில் எந்த புயலிலும் தலை நிமிர்ந்து நிற்கும் துணிவு பிறக்கும். இந்த பழமொழிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கான மதிப்பு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, எந்த ஒரு இடத்துலையும் அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்க ஆரம்பிக்கும். அது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்களுக்கு தெரிந்தும்

தெரியாமலும் இருக்க ஆரம்பிக்குது. அவங்கள பத்தியே அவங்க திங்க் பண்ணாம இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளை பத்தி என்னைக்கு பெண்கள் திங்க் பண்ண போறாங்க அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வியாகவும் நான் வைக்கலாம் இருக்கேன். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார். நேயர்களையும் ஒரு பொண்ணுக்கு வருமானம் ஈட்டுறதோ இல்ல சொத்துக்கள் இருக்கிறது மட்டுமே ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பை தந்துடவே தந்துடாது. தனக்கு என்ன இருக்குது, அதோட மதிப்பு என்ன, அது எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத ஒரு பெண் முழுமையா தெரிஞ்சு வச்சிருக்கும் போதுதான் அவங்களுக்கு உண்மையான தற்சாபு நம்பிக்கை அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் நான் வந்து கேள்வி கேட்கலான் இருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, பெண்கள் உங்களுடைய சம்பளம், சேமிப்பு, சொத்து இது எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம்? ஏன்னா உங்க பெயர்ல இருக்கக்கூடிய பணமோ இருக்கட்டும், சொத்துக்களா இருக்கட்டும், இதோட விவரங்களை கூட மற்றவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலை ஏன் ஒரு பொண்ணுக்கு வரணும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787770107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் ஏன் கிட்ட தெரிவிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பெண்கள் கடினமா உழைச்சி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. பூர்வீக சொத்து அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இல்ல ஒரு சில பெண்கள் திருமணமாகி போகும்போது நகைகள் வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, நிலங்கள் அவங்களுடைய பெயர்ல இருக்க ஆரம்பிக்குது. ஆனா இதுல எத்தனை பெண்களுக்கு அவங்களுடைய வங்கி கணக்குல எவ்வளவு பணம் இருக்கு, என்னென்ன சேமிப்புகள் அவங்க வச்சிருக்காங்க, சொத்து பத்திரங்கள் எங்க இருக்குது அப்படின்ற பத்தின முழுமையான புரிதல் அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப குறைவா இருக்க ஆரம்பிக்குது. பண விஷயம் எல்லாம் ஆண்கள் பார்த்துப்பாங்க, நாம கையெழுத்து போட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி பல பெண்கள் வந்து நிதி விவகாரங்கள்ல வந்து தங்களுடைய முழுமையான ஈடுபாடு வந்து கொடுக்காம இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல விலகியே நிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெறும் பத்திரத்துல இல்லைன்னா படிச்சு பார்க்காம ஏதாவது ஒரு ஆவணத்துல கையெழுத்து போடுறது அப்படின்றது ஒரு குடும்பத்தினுடைய நம்பிக்கையா இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து தவறான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அதை பார்த்து படிச்சு அதுக்காக சரியா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் பெண்கள் கையெழுத்து போட ஆரம்பிக்கணும். ஆனா தன்னோட சம்பளம், சேமிப்பு, முதலீடு, சொத்துக்கள் இதை பத்தி ஒரு பொண்ணு விரல் நுனியில தெரிஞ்சு வச்சிருக்கிறது அப்படின்றது மற்றவங்களை சந்தேகப்படுறதுக்கு கிடையாது. அது உங்களுடைய அடிப்படை பாதுகாப்பு அப்படின்றத பெண்கள் நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். வாழ்க்கையில எதிர்பாராம ஒரு அவசர காலமோ இல்ல குடும்பத்துல ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அந்த மாதிரியான நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா, தன்னோட பொருளாதார நிலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காம பெண்கள் அடுத்தவங்களுடைய தயவுல இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் பெண்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சொத்தா இருக்கட்டும், சேமிப்பா இருக்கட்டும், சம்பளமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்கள் எல்லாருக்காகவும் ஒரு கேள்வி நான் கேட்டிருக்கேன். அதாவது பெண்கள் நீங்க வந்து உங்களுடைய பெயர்ல இருக்கக்கூடிய பணமா இருக்கட்டும், சொத்துக்களா இருக்கட்டும், இதோட விவகாரங்களை மற்றவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதையும் தாண்டி ஒரு பொண்ணு தன்னோட பெயர்ல இருக்கக்கூடிய சொத்தா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், இதோட விவகாரத்தை மற்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய நிலை ஏன் பெண்களுக்கு ஏற்படணும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம 9787770107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்படின்னா வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809. இது சோனா.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த கொம்மரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்க எல்லாம் லைனா அந்த தள்ளுவண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரோட கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம். ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம். அதை பத்தி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாள்ல நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதில் வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு

0: சாலை பூங்காவை பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தா அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும், அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதல நம்ம அங்க வந்து நிலை பெறுத்துற மாதிரி இருக்கும், அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது, அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை, அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்லேருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய, இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கொடியை அந்த காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறது மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும், இதை ஒரு வேண்டுகோளாகவும், இதை சுதந்திர போராட்ட தியாகிகள் சார்பாகவும், அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும், எதிர்பார்ப்பாகவும், ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: பளபளக்கக்கூடிய மாலிவுட் வாய்ப்புகளாக இருக்கட்டும், கோடிக்கணக்கான பணமாக இருக்கட்டும், இதெல்லாம் தேடி வந்ததுக்கு அப்புறமேட்டும் கூட எனக்கு உலக அழகி அப்படின்ற மகுடத்தை விட மருத்துவர் ஸ்டெத்தோஸ்கோப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி உலக அழகி பட்டத்தை வென்ற முதல் ஆசிய பெண், முதல் இந்திய பெண்மணி டாக்டர் ரீட்டா ஃபரியாவை பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இவர்களே 1943 August 23rd மும்பையில கோவால வந்து ரீட்டா ஃபரியா வந்து பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட தான், அந்த லட்சியத்தோட தான் அவங்க வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காகவும் நல்லா படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 1966 வந்து ஈவ்ஸ் வீக்லி மிஸ் இந்தியா அப்படின்ற ஒரு போட்டியில வந்து கலந்துக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் கலந்துகிட்டு அதுல வெற்றி பெற ஆரம்பிக்கிறாங்க. இதுவே லண்டன்ல நடைபெற்று இருக்கக்கூடிய உலக அழகி போட்டிக்கு தேர்வாகிறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஆனா அந்த நேரத்துல இவங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் அப்படின்னு இருந்திருக்கு. சர்வதேச அழகி போட்டிக்கு தேவையான பிரத்யேக பயிற்சியோ இல்ல விலை உயர்ந்த டிசைன்ல இருக்கக்கூடிய அந்த உடைகளோ மேக்கப் சாதனங்களோ அவங்க கிட்ட இல்லாம இருந்த சூழ்நிலை அப்படின்னு இருந்திருக்கு. வெறும் 3 ஜோடி ஆடைகள் மட்டும்தான் இவங்க கிட்ட இருந்திருக்கு. அதுவுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் வாங்கி பயன்படுத்தக்கூடிய நிலை அப்படின்றது இருந்திருக்கு. அதெல்லாத்தையும் கடந்துதான் அவங்க வந்து வந்திருக்காங்க. ஆனாலும் அந்த துணிச்சல் அப்படின்றத அவங்க விடவே இல்லை. ஏன்னா அந்த துணிச்சல் இருந்ததுனாலதான் அந்த 3 டிரெஸ் வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த உலக அழகி மேடைக்கு போய் நிக்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு பெண்ணா மாறி இருக்காங்க. அதையும் தாண்டி உலக அழகி அப்படின்ற ஒரு பட்டத்தை வென்றதுக்கு அப்புறமேட்டு ஹாலிவுட் பாலிவுட் திரையுலகத்தில இருந்து மிகப்பெரிய நடிகர்கள் கூட நடிக்கிறதுக்கான கோடிக்கணக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வர ஆரம்பிக்குது. சர்வதேச அளவுல மாடலிங்ல வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த பட்டங்கள் இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வேணான ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய மருத்துவ படிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த படிப்பை நான் விடாம அதை நான் தொடர ஆரம்பிப்பேன் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தான். ஆனா இது எல்லாத்தையும் கடந்து அந்த 1996 நடந்த அந்த போட்டி சொல்லியிருந்தேன் இல்லையா, லண்டன்ல நடைபெற்ற பிரம்மாண்ட உலக அழகி போட்டியில மகுடம் சூடி மிஸ் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு பட்டத்தை வென்ற முதல் இந்திய பெண்மணி, அதையும் தாண்டி முதல் ஆசிய பெண் அப்படின்ற உலக வரலாற்று மைல்கல்லை எட்டி இருக்கக்கூடியவங்க தான் ரீட்டா ஃபரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு. பட்டத்தை வென்ற கையோடு சினிமாவுக்கு போகாம லண்டன்ல இருக்கக்கூடிய கிங்ஸ் காலேஜ்ல மருத்துவ பயிற்சியை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இது மூலியமா தான் மருத்துவ பட்டம் பெற்ற உலகின் முதல் உலக அழகி அப்படின்ற ஒரு பெயரையுமே அவங்க வந்து எடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரியான சாதனைகள் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் பண்றாங்க அப்படின் போது இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். சோ அப்படிப்பட்ட சாதனை பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்திருக்கேன். யார் அவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீட்டா ஃபரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான். ஸோ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கோ, உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த லட்சியத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது இடையில வந்து ஏதாவது ஒரு போட்டியில வெற்றி பெற்றுட்டாலும் அந்த வெற்றியின் மூலியமா உங்களுடைய லட்சியத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகளை விட்டுறவே விட்டுறாதீங்க. ஸோ அதுதான் என்னைக்குமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா. அதனால கண்டிப்பா பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய வாழ்க்கையிலுமே பல சவால்கள் இருக்கலாம். லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்னு போது அந்த நேரத்தில் எக்கச்சக்கமான சவால்கள் இருக்கும். அதெல்லாத்தையும் கடந்து போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எந்த ஒரு விஷயத்திலையும் சாதிக்க முடியும் அப்படின்றத நிகழ்ச்சியின் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். இதே மாதிரி லேச லேச நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுகிறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ், எனக்கு பேசிக்கா மேக்ஸே வராது, ஆனா இன்னைக்குன்னு பாரு மேக்ஸ் சார்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அவர் அசந்து போயிட்டாரு.
2: மேக்ஸ் சாரே அசந்து போயிட்டாரா? அப்படி என்ன கேள்வி கேட்ட நீ?
1: இப்போ 100, 105 இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு தெரியுமா?
2: 100, 105 நடுவுல 104, 103, 102 இருக்கும்.
1: அதான் இல்ல, 0 இருக்குது.
3: அண்ணே நீங்க பெரிய ஆளுன்னு.

0: டே ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
0: ஸ்டூடண்ட்ஸ்
2: குட் மார்னிங் மிஸ்.
0: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
2: Yes, miss.
3: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
2: Yes, miss.
4: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: எல்லா உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமாரிகளே. இன்றைக்கி பல பெண்களுக்கு தொடர்ந்து ஃபோன் பார்க்கறதுனால தலைவலியும் கழுத்து வலியும் சேர்ந்து வர ஆரம்பிக்குது. அது எதனால் வர ஆரம்பிக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். முதலாவதாக வந்து ஒரு ஆய்வு குறிப்பை பற்றி சொல்லலான் இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்வதேச முதுகெலும்பு அறுவை சிகிச்சை இதழ் வந்து ஒரு ஆய்வு நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தலையை 60 டிகிரி கோணத்தில் குனிஞ்சு போன் பார்க்கும் போது கழுத்து நரம்புகள் இருக்கு இல்லையா, கழுத்து நரம்புகள் முதுகெலும்பின் மீது 27 கிலோ எடைக்கு சமமான அழுத்தம் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிக்குது அப்படின்றது இந்த ஆய்வின் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால கூட கழுத்து வலி அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிண்ட்ரோம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சமையல் செய்யும் போதா இருக்கட்டும், இல்ல ஓய்வு நேரத்திலேயே இருக்கட்டும், தலையை குனிஞ்சி மடியில போனை வச்சுக்கிட்டு பார்க்கக்கூடிய பெண்களுக்கு கழுத்து பகுதியில பயங்கரமான தசைப்பிடிப்பு ஏற்படுது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து கண் தசைகள் தொடர்ந்து அழுத்தத்துக்கு உள்ளாகும் போது கண்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நரம்புகள் சுண்டி இழுத்து கடுமையான ஒற்றை தலைவலி, அதாவது மைக்ரைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த தலைவலி வரதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து போனை எப்போதும் கீழே வச்சு பார்க்காம உங்க மார்புக்கு நேரா இல்ல கண்களுக்கு நேரா வச்சு பார்க்கும் போது உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது அப்படின்றதையும் இந்த ஆய்வு குறிப்பில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போன்லாம் நிறைய பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க வந்து தலையை கீழே வச்சு குனிஞ்சு பார்க்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்க ஆரம்பிக்குது. அப்படின்னு போது போனை எப்பயுமே கீழே வச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல போன் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தோள்பட்டைகளை வந்து ஒரு 5 முறை பின்னோக்கி சுழற்றுறது மூலமா

கழுத்து நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா உருவாகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது மொபைல் போன் அப்படின்றத அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கிறீங்க. அந்த மொபைல் போன் பயன்படுத்துறதையும் தாண்டி அந்த மொபைல் போனை சரியான நேரத்தில் பயன்படுத்துறீங்களா, சரியான முறையில பயன்படுத்துறீங்களா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து தலவாணியை வந்து செவத்தோரமா சாட்சி வச்சுட்டு நீங்க வந்து இந்த கழுத்தை மட்டும் சாட்சி வச்சு பாக்குற பழக்கம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. நார்மலா உட்கார்ந்துட்டு நீங்க போன் பாக்குறீங்க அப்படின்போது அந்த நேரத்திலே உங்களுக்கு வந்து கழுத்து வலி, தலைவலி இதெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதையும் தாண்டி நீங்க வந்து நைட்ல படுக்கும் போது தலவாணியை செவத்தோரமா வச்சுட்டு அந்த நேரத்தில் கழுத்தை மடக்கி நீங்க உட்கார்ந்து பாக்குற பழக்கம் இருக்கு இல்லையா, அது இன்னும் பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்குது. தசை பிடிப்புகள் அதிகமா உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி நரம்பு பிடிப்பு அப்படின்றதையும் கொடுக்க ஆரம்பிக்குது. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த பழக்கத்தை எல்லாம் பெண்கள் அன்றாட வாழ்க்கையில மாத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில நான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். சோ மொபைல் பாக்குறது அப்படின்றது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றதா இருக்கட்டும், ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் அதிகமாகிடுச்சு. ஆனா உங்களுடைய உடலையும் பார்த்துக்கிட்டு நீங்க வந்து அன்றாட வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். சோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேச லேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்.

0: மனிதர்களையும் இன்னைக்கு லேசா லேசான நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணாம பகுதி தான். இன்னைக்கு நம்ம கூட கண்ணாம பகுதியில யார் பேச காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கலாவதி அக்கா தான். ஸோ கலாவதி அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து சோனா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு வீடியோகிராஃபரா இருக்காங்க. அதையும் தாண்டி இல்லம் தேடி கல்வியில டீச்சராகவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து வந்து கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக அவங்க வந்து நிறைய படிச்சுக்கிட்டும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் ஆகிட்டு எக்ஸாம்ஸை எழுதிட்டு இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒர்க்குக்காக. அப்படி இருக்கக்கூடிய அக்கா கிட்ட தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில மேட்டூர்ல இருந்து நம்ம கூட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நாம நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். வணக்கம் கலாவதி அக்கா. அக்கா, இப்போ நீங்க வந்து எல்லா பெண்களும் அவங்களுடைய வாழ்க்கையில பல சவால்கள் கடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது நீங்களுமே சொல்லியிருக்கீங்க. சின்ன வயசுல இருந்து என்ன மாதிரியான சவால்கள் கடந்து வந்தீங்க? 12th முடிச்சதுக்கு அப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமேட்டு வந்து 3 வருஷம் கழிச்சு குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமேட்டு படிச்சீங்க, இப்போ வந்து பிஎட் எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்போது, ஸோ இந்த நேரத்தில் பல அனுபவங்களை சுமந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்போது, இந்த அனுபவத்தின் மூலமா பெண்கள் எல்லாருக்கும் நீங்க சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம்னா என்னக்கா சொல்லுவீங்க?
1: என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு ஒரு கோல் இருந்தா கண்டிப்பா அந்த கோலை நோக்கி போங்க. வீட்டில் தயவு செஞ்சு இருக்காதிங்க. வீட்டு எனக்கு சின்னதா இந்த வேலை தான் தெரியும்னா அதை எப்படி பெருசு பண்ணணும் மட்டும் பாருங்க. வீட்டில் தயவு செஞ்சு வீட்டில் முடங்கி கிடைக்கவே கிடைக்காதுங்க. நீங்க போங்க, அடுத்துல உங்களுக்கு பிசினஸ் எது ஒன்று ஆரம்பிங்க. இல்லை நான் படிக்கல, நான் படிக்கவே இல்லை அப்படின்னா எனக்கு டைலரிங் தெரியும்னா நீங்க அதில் போங்க. அதை ஏதோ ஒரு கடை வைங்க, அதில் வந்து முன்னேறுங்க. எனக்கு சமைக்க தெரியும்னா சமைக்க ஏதோ சமையல் மாதிரி கடை வைங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனால் வீட்டில் மட்டும் தயவு செஞ்சு இருக்காதிங்க. நான் ஏன்னா வந்து எல்லா டைம் நம்ம ஹஸ்பண்ட் எல்லா டைமும் வந்து இருக்கா பணம்லாம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய கடன் இருக்கும், நிறைய இது இருக்கும், அவங்க நிறைய இது பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம செய்யலாம், ஹஸ்பண்டுக்காக நம்ம அதை செய்யலாம், அது தப்பு இல்லைல்ல. அதனால நம்ம வேலை செஞ்சா நம்ம கிட்ட ஒரு பணம் இருந்தால் நம்ம ஹஸ்பண்டுக்கு கொடுத்துடலாம், கொடுத்து நீங்க செய்யுங்க. நம்ம பணம் கொடுக்கக்குள்ள அவருக்கு என்ன பெருமையாக இருக்கவோ, பணம் கொடுக்குறாங்க, இவங்களும் ஒரு சப்போர்ட்டிவாக நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு ஒரு மரியாதையும் தானாக வரும். நம்மளுக்கு அது ஒரு ஃபீல், தனி ஃபீல். அதை நீங்கள் அனுபவிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். அதனால வீட்லயே அடைஞ்சு கிடக்காதீங்க, அடுத்த லெவலுக்கு முன்னேறுங்க, அவ்வளோதான்.
0: ஸோ பெண்கள் எனக்குமே வீட்டிலவே இருக்காதிங்க, வீட்டை விட்டு வெளியில் வாங்க. வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை அப்படின்றது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அது மூலிமா நீங்கள் யார் அப்படின்றத இந்த உலகத்துக்கு ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்றத அக்கா ஒரு சூப்பரான மோட்டிவேஷன் ஸ்பீச்சே நம்ம கூட கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள், அதனால் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள், உங்களுடைய வாழ்க்கையிலுமே சவால்கள் இருக்கும். ஆனால் அந்த சவால்களுக்கூடவே உங்களுக்குள்ள திறமை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த திறமை அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். அந்த திறமையின் மூலிமா வெளியில் வாங்க. அந்த திறமையை வச்சு நீங்கள் யார் அப்படின்றத இந்த உலகத்துக்கு ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசா லேசா நிகழ்ச்சியில் இருக்கு, அது எல்லாத்தையும் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேரட் வாங்க நேர்களை தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
4: கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களை. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் இணைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாவதி அக்கா தான் நம்ம மேட்டூர்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். கலாவதி அக்கா, நீங்க பெண்கள் அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்களுக்கு வேலை அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவங்க எப்படி எல்லாம் இருக்கலாம்க்கா?
5: நிறைய செய்யலாம். இப்போ படிப்பு மூலயமா வேலை இருக்கு, இல்லை நம்மளே சுயத்தொழிலும் செஞ்சு நிறைய பேர் முன்னேறி இருக்காங்க. நான் அப்படி சொல்லலை, ஆனால் வந்து படிப்பு இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுட்டா நம்ம குழந்தைங்களுக்கு அதை எடுத்து சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு எல்லாம் சொல்ல நிறைய பேர் சொல்லாமல் இருக்காங்கல்ல, நம்ம இன்னொருத்தர் நாலு பேருக்கு எடுத்து சொல்லலாம். இதனால் நிறைய ஸ்கில்ஸ் நம்ம வளர்த்திக்கலாம். அதுக்காக சொல்கிறேன், படிங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான்.
4: ஸோ பெண்களுக்கு வந்து திறமை அப்படின்றது வெளியில் வந்தால் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த திறமையின் மூலமாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பின் மூலமா வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஐடியாக்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம கூட கலாவதி அக்கா ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வந்தால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பேச்சு திறமை வளர்க்கறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை அவங்களே கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு வேலைக்கு போகிறாங்க, சின்னதாக ஒரு வேலைக்கு போகிறாங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்போது அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்பாங்க, யாராவது ஒருத்தர் எங்கேயாவது வந்து கடையில் வந்து ஒயர் பண்ணிட்டு இருக்காங்க, ஒயர் பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்போது அதுவுமே நமக்கு தெரியுமே, அதே ஏன் பிஸ்னஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெண்கள் வெளியில் வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்க ஆரம்பிக்கும், அது ஸ்கில்லாக மாற ஆரம்பிக்கும், அது வேலையாக அவங்களுக்கு அது வருமானமாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். கலாவதி அக்கா, இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசியிருந்தீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படிக்கா இருக்கு?
5: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சும்மா வந்து சோனா லைஃப் ஸ்டைல் அவளுக்காக வந்தேன். ஆனா என்ன வந்து நான் எந்த ஒரு பெரிய கோலும் நான் அச்சீவ் பண்ணதா இல்ல, என்ன பேட்டி எடுத்துதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த அளவுக்கு பேசுவேன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது நல்லா நல்லாவே நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுறீங்க. அது நாங்க எப்படி டக்குன்னு வந்து ஒரு இன்டர்வியூனா நம்மளுக்கு பேச வராது, அந்த ஒரு ஃபீல், எந்த ஒரு ஃபியர் இல்லாம நீங்க பேசுற ஃப்ரெண்ட்லியா பேசுறதுனா நாங்களும் நல்லா பேச முடிஞ்சது. தேங்க்யூ,
4: ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்க கூட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டு இருக்கு நேயர்களே. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கலாவதி அக்கா மேட்டூர்ல இருந்து பகிர்ந்துருக்காங்க. கலாவதி அக்கா பேசின விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அப்படி இல்லைனா இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கூட உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நான் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறேன். இப்போ உங்க கூட அடுத்ததா பேசுறதுக்காக யார் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால உங்க கூட பேசுறதுக்காக ஸ்ரீஹரணி சக்கலக்க குட்டீஸ்ல வந்துட்டாங்க. நானுமே இன்னைக்கு நிகழ்ச்சியில விடைபெற்று அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி.
6: ஹாய், வணக்கம். என் பேரு ஆர்கே தரன். இப்ப நீங்க கேட்க போற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன்.

0: எட்டுல ஷக்கலக்க குட்டி.
1: டெக்கரேஷன் பண்ணி கிரீட்டிங் கார்டு மாதிரி நம்மளே ரெடி பண்ணி ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு மிஸ்ஸுங்களுக்கு சாருங்களுக்குலாம் கொடுக்கறது வழக்கம். ஸோ நம்ம வந்து இப்படி தான் டீச்சர்ஸ் டேவெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி குழந்தைங்க இன்னைக்கு எப்படி

0: டீச்சர்ஸ் டேலாம் செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் ஆசிரியர் தினத்தோட முக்கியத்துவத்தை பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ஆசிரியர் இருக்காங்க. அவங்க வந்து பட்டதாரி ஆசிரியர், அவங்க கிட்டயே நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ டீச்சர்ஸ் டேவெல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அண்ட் இந்த தினத்தோட முக்கியத்துவம்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு சக்கலக்கு குட்டீஸ் சிறப்பு நிகழ்ச்சியில் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் முதல் விஷயமா இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹாய், உங்க நேம்?
1: கௌஷிகா.
0: கௌஷிகா, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th ஸ்டாண்டர்ட்.
0: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: க்ளூனி.
0: வெரி குட். சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
1: ஆ.
0: யார் யாரெல்லாம் அது?
1: ஹாசினி, அமோகா, சைகிட்னா.
0: மூணு ஃப்ரெண்ட்ஸ் தானா? போதுமா, மூணு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்?
1: போதும், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் தான்.
0: ஓகே ஓகே. சரி, நீங்க மூணு பேர், அதாவது நீங்க நாலு பேர் சேர்ந்து கேம்ஸ்லாம் விளையாடுவீங்களா?
1: என்னென்ன
0: கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க? மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷகலக்க குட்டீஸ் சிறப்பு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு. ஸ்ரீஹரணி என் கூட. சோ இப்ப பாடல் தான் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 ல ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809. SS Academy பெருமையுடன் வழங்கும்
0: கலரிங் ட்ரிபியூட் டு டீச்சர்ஸ் கிராண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட்.
1: இந்த மாபெரும் ஓவிய உலக சாதனை நிகழ்வில் 4 வயது முதல் அனைவரும் பங்கேற்கலாம்.
0: பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்படும்.
1: முன்பதிவு கட்டணம் 299 மட்டுமே.
0: நடைபெறும் நாள் செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை.
1: நடைபெறும் இடம் ஸ்ரீ சவுடேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலம்.
0: தொடர்புக்கு 9

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவுகளில் வாழ்ந்த மனிதர்களை பற்றி பேசக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். இந்த நூலில் வரக்கூடிய தேவதைகள் யாரும் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் இல்லைங்க. சுஜாதா அவருடைய சிறு வயதில் ஸ்ரீரங்கம் வீதிகளில் நேரில் பார்த்த வித்தியாசமான மனிதர்களை தான் அப்படி குறிப்பிடுறாரு. அதாவது அவருடைய நேட்டிவ் ஸ்ரீரங்கத்தில் அவர் வாழும்போது தினமும் பார்த்த

0: மனிதர்கள் பற்றின நினைவுகளை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறாருங்க. உதாரணமாக கடவுளுக்கு கடிதம் அப்படின்ற கதையில் வரக்கூடிய கோவிந்துவை சொல்லலாம். மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தினமும் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து போஸ்ட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டு ரங்கு கடையில் உட்கார்ந்து அவரோட கால் மேலே வச்சுட்டு ஆங்கிலத்தில் கடவுளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். டியர் காட் அப்படின்னு ஆரம்பித்து அவர் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்ததான் இந்த புத்தகத்தில் வர ஒரு கதை, குண்டு ரமணி அப்படின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட கதை. திடீர்னு எதிரில் வரவங்களை பிடிச்சி விளையாடுறதும் அவங்க மேலே ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு அடிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து எழுதியிருப்பார். அடுத்ததான் விஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயராகவன், அவரை பற்றியும் நிறைய நினைவு குறிப்புகளை இந்த ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பாருங்க சுஜாதா அவர்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தோட பழைய வீதிகள், அங்கே வாழ்ந்த குடும்பங்களோட வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட சிரிப்பும் சோகமும் கலந்த வாழ்வியல் தருணங்கள் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் சுஜாதா அவர்கள் இயல்பான பாணியில் இதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாருங்க. அதே மாதிரி காவிரி கரையில் மாலை நேரத்து நடை, அதே மாதிரி ஸ்ரீரங்கத்து கோவில் யானை ஆண்டாள் மீது ஊர் மக்கள் காட்டக்கூடிய அந்த பக்தி, காவிரி ஆற்றில் வெள்ளம் வரும்போது ஊரே திரண்டு வந்து பார்க்கிறது, ஸ்ரீரங்கத்தோட பழைய வீடுகளோட கதவுகள், அந்த தெருக்களோட வாசம் அப்படின்னு காலத்தோட முழுமையான பிம்பத்தை நினைவு குறிப்புகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாருங்க சுஜாதா அவர்கள். கட்டாயமாக ஸ்ரீரங்கம் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணுனாலும் அந்த ஊரில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய ஸ்ரீரங்கத்து தேவதைகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட கௌஷிகா தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் கௌஷிகா கூட பேசலாம். அண்ட் டீச்சர்ஸ் டே எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறதா நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நான் ஒரு சில விஷயங்களை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ வருஷம் செப்டம்பர் 5 நம்ம வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுவோம். இந்த தினத்துக்கான முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னா, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரோட பிறந்த நாளை தான் நம்ம வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அவர் வந்து தன்னோட வாழ்க்கை முழுவதையுமே படிப்புக்காக மற்றும் மாணவர்களுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. ஸோ அவரை போற்றக்கூடிய விதமாக தான் இந்த ஒரு நாளை நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இப்போ நம்ம வந்து வளர்ந்து ஒரு வேலைக்கெல்லாம் போய் ஒரு இடத்துல செட்டில் ஆயிருக்கோம், பட் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் போயிட்டு இருந்தப்ப நமக்கு நிறைய கேள்விகள் வரும். என்ன கேள்வி அப்படின்னா, ஹோம்ஒர்க் எங்க, நாளைக்கு பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வா, கிளாஸில் யார் பேசுனா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா, புரியலன்னா இன்னொரு தடவை கேளு, எக்ஸாமுக்கு இன்னும் தயாராகலையா நீங்கன்னா அப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகள்லாம் நமக்கு டீச்சர்ஸோட சைட்லேருந்து வரும். ஸோ இந்த கேள்விகளுக்கு சில டைம் நமக்கு பதில் தெரியும், சில டைம் பதில் இருக்காது, சில டைம் பதிலே தெரியாது. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேரா அப்படின்னு கேட்டால் நமக்கு அதுக்கெல்லாம் பதிலே தெரியாது, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருப்போம். ஹோம்ஒர்க் எங்கன்னு கேட்டால் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டுன்னுவோம். ஸோ ஹோம்ஒர்க்ன்றது வீட்டில் எழுதிட்டு வரதுக்கு தான், எழுதிட்டு இதுக்கு வீட்லயே வச்சுட்டு வர அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ இதுக்குமே நமக்கு பதில் தெரியாம உட்காந்துட்டு தான் இருப்போம். இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுனால தான், இதெல்லாம் ஃபேஸ் பண்ணதுனால தான் நம்ம வந்து இந்த ஒரு இடத்துல இருக்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஆசிரியர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு உறுதுணையாக

இருக்கிறது பேரண்ட்ஸ் மட்டுமே கிடையாது, ஆசிரியரும் தான் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னதான் மிஸ் எல்லாம் ஸ்கூல் டைமில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும், அதுக்கப்புறமேட்டு நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், என்னோடய 6th டென்த்து வரைக்கும் மேக்ஸ் மிஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். ஸோ எனக்கும் மேக்ஸ் வந்து பெரும்பாலும் வராது, இருந்தாலும் நான் வந்து நல்லா பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுவேன், ட்ரை பண்ணி எப்படியோ பாஸ் ஆகிடுவேன், நல்ல ஒரு 40 எடுத்துருவேன் 100. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு இருக்கும். அண்டு மிஸ் வந்து எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ வந்து சரியாக மேக்ஸே போட மாட்டேங்கிற, செம்மே போட மாட்டேங்கிற, நீ என்ன தான் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, எக்ஸாம்லலாம் என்ன பண்ண போகிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், என்னடா திட்டிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மிஸ்ஸு நான் 10th, 11th, 12th அப்புறம் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு சும்மா கிளாஸு ஸ்கூலெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம், மேமெல்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போனப்போ அவ்வளோ ஹாப்பி ஃபேஸோடு என்னை வந்து வரவேற்றாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஷேர் பண்ணி கிட்டப்ப ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ எப்படி சொல்கிறதுன்னா, ஃபஸ்ட்டு நான் பார்த்த மிஸ்ஸு வேறு, இப்போ நான் பார்க்குற மிஸ்ஸு வேறு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே இந்த கேள்விகள் எல்லாமே நம்மளை வந்து சின்ன வயசில் அவங்க மோல்டு பண்ணுறதுக்காக தான் கேட்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை நம்ம தப்பாக எடுத்துக்கிட்டு வேண்டாம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் ஒதுக்கக்கூடாது. நமக்கு முடியல, அதாவது படிக்க வரலை அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது மூலயமா நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அப்போ புரியாது, அதுக்கப்புறமேட்டு நம்ம பெருசானதுக்கு அப்புறமேட்டு ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த ஒரு விஷயம் புரியும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷகலக்கு குட்டீஸ் சிறப்பு நிகழ்ச்சி தான் ஸ்ரீ அருணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ், எனக்கு பேசிக்கா மேக்ஸே வராது, ஆனா இன்னைக்குன்னு பாரு, மேக்ஸ் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அவர் அசந்து போயிட்டாரு.
2: மேக்ஸ் சாரே அசந்து போயிட்டாரா? அப்படி என்ன கேள்வி கேட்ட நீ?
1: இப்போ 100, 105 இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு தெரியுமா?
2: 100, 105 நடுவுல 104, 103, 102 இருக்கும்.
1: அதான் இல்ல, 0 இருக்குது.
3: நீங்க பெரிய ஆளுனே.

0: ஹே ரவி, நேற்று சாயங்காலம் எங்கள் அப்பா ஃபோனில் ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையாக இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையாக இருந்தது.
2: ஸ்டூடெண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஃபோன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபோன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம ஃபோன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால ஃபோன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.
4: நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
6: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
7: சோனா FM 107.8 சக்கலக்க குட்டி.
8: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் சிறப்பு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட கௌஷிகா தான். ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ தொடர்ச்சியா இன்னும் சில விஷயங்களை நம்ம கௌஷிகா கூட பேசிடலாம். கௌஷிகா, நீங்க டீச்சர்ஸ் டேக்கு மிஸ்ஸுக்கு விஷயம்லாம் சொல்லுவீங்களா? சொன்னீங்களா இன்னைக்கு?
9: சொல்லுவோம், கேக் கட் பண்ணுவோம், நிறைய கிஃப்ட்லாம் கொடுப்போம். நான் வந்து போன வருஷம் வந்து அந்த ஒரு A4 கலர் A4 ஷீட்ல வந்து குட்டி குட்டி பேப்பர்ஸ் கலர்ஸ் மார்க்கர்ல போட்டு ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு ஒரு குட்டி பேப்பர் எழுதி கொடுத்தேன்.
8: ஓஹோ, சரி, ஓகே ஓகே. சரி, இந்த இயர் என்ன கொடுக்கலாம்னு இருக்கீங்க நீங்க வந்து மிஸ்ஸுக்கு? கிஃப்டா இல்ல ஏதாச்சும் ஒரு ஷேரிங் மாதிரி என்ன கொடுக்கலாம்னு இருக்கீங்க?
9: சாக்லேட்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன்.
8: சாக்லேட்ஸ், ஓகே ஓகே. சரி, வேற இந்த A4 ஷீட்ல எல்லாம் விஷஸ் எல்லாம் எழுதி அதெல்லாம்
9: விளையாடுவாங்க.
8: அங்க போயிடலாம் தானே, அப்ப போர் அடிக்காது தானே, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்.
9: கேம்ஸ் நாங்க பார்க்க மாட்டோம், அவங்க தான் பார்ப்பாங்க. நாங்க கிளாஸ்ல தான் இருப்போம். அவங்களுக்கு இந்த தடவை வந்து மியூசிக்கல் சேர்
8: சொன்னீங்க. ஓகே, அதோட இப்போ ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்ல பாடல்கள் தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம், எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாட

வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில இடம்பெறும். அதனால ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787701078 இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாவோ உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இப்ப பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

தோன்றவில்லையா? நான் சுயநலமா இன்பம் காண இறைவன் இல்லையா? புயல் எழுந்து போய் மறைந்தால் வருவதில்லையா? பெண் வாழ்க்கையிலே பழுதுபட்டால் வாழ்வதில்லையா? மலரோடு மலர்ந்த மனம் தென்றலானது, என் மனதோடு மலர்ந்த இன்பம் மறைந்து போனது. மலரோடு மலர்ந்த மனம் மறைந்து போனது, என் மனதோடு மலர்ந்த இன்பம் மறைந்து போனது. இரவெல்லாம் பூத்த மலர் இறைவனை தேடும், என் இதயம் விட்டு பிரிந்த மனம் யாரை தேடும்? இன்பம் பொங்கும் கடல் அலையே இறைவனை காட்டு,

நானும் வளர்ந்தேன், வாழ்வில் வளமில்லா நதியை போல வாழ்வை இழந்தேன். மேகமில்லா வானத்திலே மோகமும் இல்லை, ஒரு தீபமில்லா கோயிலிலே தெய்வமும் இல்லை. வாழை இளங்கன்றை போல நானும் வளர்ந்தேன், வாழ்வில் வளமில்லா நதியை போல வாழ்வை இழந்தேன். மேகமில்லா வானத்திலே மோகமும் இல்லை, ஒரு தீபமில்லா கோயிலிலே தெய்வமும் இல்லை. இன்பம் பொங்கும் கடல் அலையே இறைவனை காட்டு, என் இதயத்திலே இன்பம் என்னும் தீபத்தை ஏற்று. பொங்கி வரும்

0: ஏ கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட கௌஷிகா ரொம்ப சூப்பரா அருமையா பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டுமே இல்லாம நானுமே டீச்சர்ஸ் டே எல்லாம் எப்படி செலிப்ரேட் நான் சின்ன வயசுல பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டே இருந்தேன். ஸோ தொடர்ச்சியா இந்த நேரத்துல நம்ம கூட ஒரு டீச்சர் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட அந்த ஆசிரியர் பயணம் மற்றும் ஆசிரியர் தினத்தோட முக்கியத்துவத்தெல்லாம் பத்தி பகிர்ந்துக்கிறதுக்காக அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம். என்னோட பேரு தனலட்சுமி. நான் உடையப்பட்டியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பணியாற்றுகின்றேன்.
0: ஓகே ஓகே மேம். மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேம்.
3: என்னை போன்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.
0: கண்டிப்பா மேம். மேம், தொடர்ச்சியா இப்ப ஆசிரியர் தினம் கொண்டாடுறதுக்கான நோக்கம் என்ன மேம்? எப்பயுமே செப்டம்பர் 5 ஆச்சுன்னா நம்ம வந்து ஸ்கூல்ல இந்த பலூன் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி, ஸோ ஹேண்ட் ரிட்டன் லெட்டர்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுவோம். அண்ட் அது மட்டுமே இல்லாம மெயினா இந்த ரெட் பென்லாம் நம்ம வந்து மேமுக்கு வாங்கி கொடுப்போம். ஸோ மேம் வந்து அதிகமா என்ன விஷயம்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்றதுல ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறது இந்த ரெட் பென் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆசிரியர் தினத்தை ரொம்ப அருமையாவும் ஜாலியாகவும் செலிப்ரேட் பண்ணுவோம். இதோட முக்கிய நோக்கம் என்ன மேம்?
3: நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ்காரங்க கிட்ட நம்ம இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா கல்வி வந்து எல்லாருக்குமே மறுக்கப்பட்டது. அந்த கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வியை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய துணை குடியரசு முதல் துணை குடியரசு தலைவரான ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். அவருடைய போற்றும் நினைவாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவர் நிறைய ஆசிரியர்களை ஊக்குவிச்சார் அந்த காலத்தில். அப்போ வந்து ஆசிரியர்கள் இருந்தால் மட்டும்தானே மாணவர்களுக்கு போய் செய்திகளை கூற முடியும். அதனால் அவருடைய நினைவாக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 5 அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர்களுக்கு ஒரு மரியாதை தரணும், அவர்கள் போற்றும் வகையில் அந்த நாளை நம்ம வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறோம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ நிறைய விஷயங்கள் இணைஞ்சு இன்னைக்கு நிகழ்ச்சியில், அதாவது சக்கலக்க குட்டீஸ் சிறப்பு நிகழ்ச்சியில் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.
3: அனைவருக்கும் நன்றி.
0: ஓகே, வெல்கம் மேம். ஸோ தொடர்ச்சியாக இதே மாதிரி நிகழ்ச்சியில் அடுத்து இன்னும் சில விஷயங்களை பேசுறதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்டே டியூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட இப்போ பேக் டு பேக்கில் 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் சிறப்பு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட. ஸோ தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பகிர்ந்துகிட்டே இருந்தோம். கௌஷிகா நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து டீச்சர்ஸ் டேவை எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க அண்ட் என்னென்ன ஐடியாலாம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அண்ட் அதே நேரத்தில் நம்ம கூட ஆசிரியருமே இணைஞ்சு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ ஆசிரியர் தினத்தோட முக்கிய நோக்கம் என்ன, எதுக்காக நம்ம செப்டம்பர் 5 வருடம் ஆசிரியர் தினம் கொண்டாடுறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அண்ட் அதே நேரத்தில் நான் சின்ன வயசில் என்னென்ன விஷயங்கள்லாம் டீச்சர்ஸ் டே அன்னைக்கு பண்ணேன் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இன்னும் சில விஷயங்களை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக காலையில் ஃபஸ்ட் பீரியட் அப்போ அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது யூஸ் பண்ணுற பென் வந்து ப்ளூ பென் தான். ஆனால் மிஸ்ஸுக்கிட்டேயோ அதிகமாக ரெட் பென் தான் இருக்கும். ஸோ ப்ளூ பென் நம்ம மிஸ்ஸுக்கு கொடுக்கும்போது நமக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக ஃபீல் ஆகும். அதுவும் நான் செகண்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பேன்னா மிஸ் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில், அதாவது ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு பக்கத்தில் நின்றுட்டு அட்டெண்டன்ஸை கையில் வச்சுட்டு ப்ளூ பென் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ என்னோட பென் எடுத்து அப்படி கொடுக்கும்போது அப்படியே ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக ஃபீல் ஆகும். அதெல்லாம் இப்போ நினைக்கும் போதுமே எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் குட்டான ஒரு உணர்வு வந்து கொடுக்குது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் ஃபேவரட் டைலாக், டீச்சரோட ஃபேவரட் டைலாக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, ப்ளீஸ் கீப் சைலண்ட் அப்படிங்கிறது டீச்சரோட ஃபேவரட் டைலாக்காக இருக்கும். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஸ்பிரேஷனாக, மோட்டிவேஷனாக, ஸ்ட்ரிக்டாக, கேரிங்காக, ஃப்ரெண்டாக, கைடாக, ரோல் மாடலாக, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாமே ஒரு டீச்சர் ப்ளே பண்ணுற ரோல் தான் ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில். ஸோ அதனால் எந்த அளவுக்கு டீச்சரோட ரோல் வந்து முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். அதனால் எந்த ஒரு விஷயத்துலேயும் குருவுக்கு முதல் வணக்கத்தை வச்சுட்டு நம்ம தொடங்கினா அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நமக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க எல்லாருமே நமக்கு குரு தானே, நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவங்க எல்லாரும் நமக்கு ஆசிரியர் தானே. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவங்களுக்கு முதல் வணக்கத்தை வச்சுட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கினா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதோட நானுமே இப்போ இங்கிருந்து நிகழ்ச்சியிலிருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புற, மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாபாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்க நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மலைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், பல மலைவாச ஸ்தலங்களை பத்தியுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய ஷக்லாவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பசுமையான மலை நகரத்தை பத்தி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் தருண் தாங்க. ஈராக் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது பாலைவன பகுதிகளும் வெப்பமான காலநிலையும் தாங்க. ஆனா ஈராக்லயும் பசுமையான மலைகள், நீர்வீழ்ச்சிகள், குளிர்ச்சியான சூழல் அப்படின்னு ஒரு அழகான மலைநகரம் இருக்கு. அந்த மலைநகரம் தான் ஷக்லாவா மலைநகரம். ஈராக்கோட குர்திஸ்தான் பிராந்தியத்துல எர்பில் நகரத்திலிருந்து சுமார் 51 கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்குது இந்த ஷக்லாவா. சப்பின் மலைக்கும் சோர்க் மலைக்கும் இடையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நகரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 மீட்டர் உயரத்துல இருக்குங்க. சுத்தியுமே மலைகள், அதுக்கு நடுவுல பசுமையான மரங்கள், அங்கங்க நீர்வீழ்ச்சிகள். இதனாலதான் ஷக்லாவா குர்திஸ்தான் பகுதியில ஒரு முக்கியமான மலைவாச ஸ்தலமா அறியப்படுது. இந்த நகரத்தோட மிகப்பெரிய சிறப்புகள்ல ஒண்ணுதான் இயற்கை. ஷக்லாவாவை சுத்தியுமே இருக்கக்கூடிய பசுமையும் மரங்களும் நீர்வீழ்ச்சிகளும் அந்த பகுதியை ஒரு அழகான சுற்றுலா தலமா மாத்தி இருக்கு. குறிப்பா மலைப்பகுதிகள்ல இருந்து வரக்கூடிய நீர் பாறைகளுக்கு இடையில வளிஞ்சு கீழே விழக்கூடிய காட்சியை பார்க்கும்போது நகர வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு உலகத்துக்கு நுழைந்த மாதிரி இருக்குங்க. ஆனா ஷக்லாவாவோட அழகு இயற்கையோட மட்டும் நின்னு போகல. இந்த நகரம் தேனுக்கு பிரபலமானது. மலைப்பகுதிகளில் கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் பூக்கள் தேனி வளர்ப்புக்கு ஏற்ற சூழலை உருவாக்குது. அதனால இங்க இருக்கக்கூடிய தேனும் இந்த பகுதியோட ஒரு தனி சிறப்பா இருக்குங்க. அதாவது ஷக்லாவாவுக்கு போனா இயற்கையை ரசிக்கலாம், மலையை சுத்தி பார்க்கலாம், நீர்வீழ்ச்சிகளை அனுபவிக்கலாம், அதோடு அந்த பகுதியில உள்ளூர் தேனையும் சுவைக்கலாம். இங்க இருக்கக்கூடிய காலநிலையும் கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. கோடை காலத்துல வெப்பநிலை அதிகமா இருக்கும். குறிப்பா ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல பகல் நேரங்கள்ல வெப்பம் அதிகமா இருக்கும். ஆனா குளிர்காலம் வந்துட்டா நிலைமை மாறிடுங்க. குளிர்ச்சியான காலநிலை, சில நேரங்கள்ல உறைபனி, சில சமயங்கள்ல பனிப்பொழிவு கூட இருக்கும். அதனால ஒரே இடம் ரெண்டு விதமான முகங்களை காட்டுது. கோடையில பசுமையான மலைநகரம், குளிர்காலத்துல குளிரால மூடப்பட்ட மலைப்பகுதி. 2018 கணக்குப்படி ஷக்லாவாவில் சுமார் 25,500 பேர் வசிச்சு வந்ததா குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இந்த நகரம் ஷக்ஃபின் மலையோட அடிவாரத்தில் இருக்கிறதுனால மலையேறுதல், இயற்கை சுற்றுலா, நீர்வீழ்ச்சிகளை ரசித்தல் மாதிரியான அனுபவங்களுக்கு ஏத்த இடமா இருக்கு. நம்மள பலருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும், ஈராக் அப்படின்னாலே பாலைவனம் அப்படின்னு. ஆனா ஷக்லாவா அந்த எண்ணத்தையே மாத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கு. ஒரு நாட்டோட முழு அழகையும் ஒரே மாதிரியான இயற்கை தீர்மானிக்கிறது இல்லைங்க. அதே நாட்டுக்குள்ளேயே பாலைவனமும் இருக்கலாம், பசுமையான மலைகளும் இருக்கலாம், வறண்ட நிலமும் இருக்கலாம், நீர்வீழ்ச்சிகளும் இருக்கலாம். அதுக்கு ஒரு அழகான உதாரணம் தான் ஷக்லாவா. மலைகளுக்கு நடுவுல பசுமையை சுமந்து நிற்கக்கூடிய நகரம், நீர்வீழ்ச்சிகளால அழகு பெறும் நகரம், தேனோட சுவையையும் இயற்கையோட அழகையும் ஒன்னா கொண்ட நகரம். ஈராக்கோட குர்திஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அழகான மலைநகரம் ஷக்லாவா தாங்க. தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலிருந்து. இனிமையான அடுத்தடுத்த பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363 26 2809.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்க எல்லாம் லைனா அந்த தள்ளுவண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பத்தி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாள்ல நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவா பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தா அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்க வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. அதனால் திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்ல இருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னா அந்த கொடியை அந்த காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு

0: அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பேரை வைக்கிறதன் மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியா இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுந்தர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இன்பம் துன்பம் நல்லது கெட்டது உறவுகள் எதிரிகள் இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க அதரும் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டில் காக்கம்பாடி கிராமத்தில் புன்ராஜ் அப்படின்ற ஒரு அண்ணாவை வந்துட்டு சந்திச்சிருந்தேங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு குழு அமைச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த குழுவுக்கு ஒரு தலைவர், துணைத்தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படின்ற பதவிகள் வந்து கொடுப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஏற்காட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயுமே ஊர் தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படின்ற ஊருக்கான பொறுப்பு எல்லாமே கொடுப்பாங்க. அந்த வகையில் பொன்ராஜன்னா வந்துட்டு அந்த ஊரில் வந்துட்டு ஒரு முக்கிய பதவியில் இருக்காருங்க. அவர்கிட்ட அங்கே பழங்களை பற்றி கேட்கும்போது நிறைய விஷயங்களை வந்துட்டு பகிர்ந்துக்கிட்டாரு. அதே சமயத்தில் அவரை பற்றியுமே சில விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: பேரிக்காவெல்லாம் இருந்துச்சு, பேரிக்காலாம் போய் எல்லாம் எடுத்து எல்லாம் அறுவடை ஆகிடுச்சு. கமலா ஆரஞ்சிருந்துச்சு, அதெல்லாம் குறைஞ்சி இப்போ இருக்கு எல்லாமே குரங்கே சாப்பிட்டு போயிருது. பலாப்பழம் இருக்கு, குரங்கு தான் எல்லாமே. எதுவுமே நம்ம போய் எடுக்கலாம்ன்ற அளவுக்கு இல்லை. ஆமாம், ஆரம்பத்திலலாம் வந்துட்டு ஒரு குரங்கு இருக்காது. நான் விவசாயத்தை வந்துட்டு நான் ஆரம்பிக்கும் பொழுது எங்கள் அப்பா அம்மாட்ட இருந்து நான் விவசாயத்தை எடுத்துகிட்டு வேலை செய்யும் பொழுது அன்றைக்கி ஏறு உழுவேன். ஏறு உழுவது எனக்கு நான் அப்போ வந்து சின்ன வயசில் வந்து ஒரு 5வது தான் படிச்சிருக்கிறேன் நான்.
3: ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க பொன்ராஜண்ணா, ரொம்ப நன்றி. இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்ஏ 9787770107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு நேர்களே, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு.
5: சோன்மிட்ட

0: ரவி, நேற்று சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் சிதறுது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.
4: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்கள்

இருந்தங்க. அவர் வந்துட்டு கிறிஸ்துவ பாடல்கள்லாம் நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவர்கிட்ட. அவருக்காக வந்துட்டு ஒரே ஒரு பாடல் மட்டும் கேட்டிருந்தேன், அவரும் அருமையாக ஒரு பாடலை பாடினாரு. அந்த பாடல் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே கேட்டுட்டு சொல்லுங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. அவரோட குரல் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்களும் கேட்டுட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.

எப்படிங்க இருக்கு? ரொம்ப அருமையா இருக்குல்ல இந்த பாடலை நமக்காக பாடி கொடுத்த டேனியல் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றியண்ணா. நேரிலே தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்இன் 9787-70-107 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப்க்கு அனுப்பலாம். அப்படி இல்லைனா கால் பண்ணியுமே சொல்லலாம். நேர்களே உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் எப்பயுமே ஏற்காட்டில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசியஸை பற்றியோ, அப்படி இல்லைன்னா சேலம் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு ஸ்பீசியஸ் பற்றியோ தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு சாம்பல் மார்பு பிரினியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான பறவையை பற்றி தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பறவைகளில் சில பறவைகள் அதோட சின்ன உருவத்தாலையும் வேகமான அசைவுகள்னாலையும் நம்மளோட கவனத்தை ஈர்க்காமல் போயிடுது. ஆனால் கொஞ்சம் உத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன பறவை தான் இந்த சாம்பல் மார்பு பிரினியா கூட. இதை ஃப்ராங்க்லின் பிரினியா அப்படின்னுமே சொல்கிறாங்க. சுமார் 11-13 சென்டிமீட்டர் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சின்ன பறவை இந்திய துணைக்கண்டம், இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசியாவோட பல பகுதிகளில் இருக்குங்க. இந்த பறவையை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட சாம்பல் நிற மார்பு பட்டை முக்கியமான அடையாளமாக இருக்கு. வெள்ளை நிற தொண்டைக்கு கீழே புகை சாம்பல் நிறத்தில் ஒரு பட்டை இருக்குங்க. இதோட அழகு கருப்பு நிறத்துலேயும் கால்கள் இளஞ்சிவப்பு நிறத்துலேயும் இருக்கும். நீண்ட வால் படிப்படியாக அமைஞ்சு அதோட இறகுகளோட முனைகளில் வெள்ளை நிறம் இருக்குங்க. இனப்பெருக்க காலத்தில் இதோட உடல் மேற்பகுதி புகை சாம்பல் நிறத்தில் இருக்கும். இனப்பெருக்க காலம் இல்லாத நேரங்களில் இதோட நிறம் ஆலிவ் கலந்த பழுப்பு நிறமாக மாறுங்க. அதனால ஒரே பறவையை வெவ்வேறு காலங்களில் பார்க்கும்போது தோற்றத்தில் சின்ன மாற்றங்கள் இருக்கிறத கவனிக்கலாம். சாம்பல் நிற மார்பு பிரினியா எங்கே வாழுது அப்படின்னா, புதர் நிறைந்த பகுதிகள், திறந்த காடுகள், காடுகளோட வெட்டவெளிகள், விவசாய நிலங்களுக்கு இடையிலான வேலி ஓரங்கள், மூங்கில் மற்றும் நாணல் பகுதிகள் மாதிரியான இடங்களில் இந்த பறவையை பார்க்க முடியும். இந்தியாவில் சமவெளி பகுதிகளிலிருந்து மலைப்பகுதிகள் வரைக்குமே இந்த பறவை இருக்குங்க. இது தனியாக இருக்கிறத விட பெரும்பாலும் ஜோடிகளாக, அப்படி இல்லைன்னா சின்ன குழுக்களாக தான் இருக்கும். சில நேரங்களில் 20 பறவைகள் வரையிலான குழுவாகவுமே சேர்ந்து இருக்கும். கிளைகளுக்கு இடையில தாவி, அப்படி இல்லைன்னா பறந்து செல்லும்போது வாழை வேகமாக உதர்றது இதோட ஒரு தனித்துவமான நடத்தைங்க. இப்போ இதோட உணவு பழக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சாம்பல் மார்பு பிரினியா பெரும்பாலும் பூச்சிகளை உணவாக சாப்பிடக்கூடிய பறவை. எறும்புகள், சின்ன வண்டுகள், கம்பளி பூச்சிகள் மாதிரியான சின்ன பூச்சிகளை இலைகள் மற்றும் கிளைகளுக்கு இடையில தேடி தேடி போய் சாப்பிடும். சில சமயங்களில் மரங்களோட பூக்களில் இருக்கக்கூடிய தேனையுமே சாப்பிடுங்க. குறிப்பாக சில மரங்களோட பூக்கள்லேருந்து தேன் எடுத்துக்கும் போது அதோட தலையில் மகரந்தம் ஒட்டுறதுனால ஆரஞ்சு அல்லது மஞ்சள் நிறம் படிஞ்சது மாதிரியே இருக்கும். இதோட இனப்பெருக்கமும் ரொம்ப சுவாரஸ்யமானது. மழைக்காலம் தொடங்கும் போது இதோட இனப்பெருக்க காலமும் தொடங்குது. ஆண் பறவை உயரமான இடத்துல உட்கார்ந்து தொடர்ந்து குரல் எழுப்பும். சில சமயங்களில் பாடியபடியே மேலே போய் கீழே இறங்கக்கூடிய வகையில் பறக்கக்கூடிய சாகசத்தை செய்யுங்க. இதோட கூடு சின்ன புல்கோப்பை மாதிரியான அமைப்பில் இருக்கும். இலைகளை, சிலந்தி வலைகளை பயன்படுத்தி ஒன்னோட ஒன்று இணைச்சி பொதுவாக தரைக்கு பக்கத்தில் கூடு அமைக்குது. ஒரு முறை பொதுவாக 3 அல்லது 4 முட்டைகள் இடப்படுது. ஆண் மற்றும் பெண் பறவை ரெண்டுமே சேர்ந்து முட்டைகளை அடைக்காக்குது. சுமார் 10-11 நாட்களில் குஞ்சுகள் வெளியே வருது. நேர்களே, சாம்பல் மார்பு பிரினியா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சின்ன உயிரினங்களுக்கும் இயற்கையில் மிகப்பெரிய பங்கு இருக்குன்றது தான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட வடக்கு குயின்ஸ்லாந்து பகுதியில் வாழக்கூடிய ஊட்டாங்கானு மக்களை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருந்தாங்க. ஒரு தீவு, அதை சுத்தி கடல், அந்த கடலையே தங்களோட வாழ்வாதாரமாகவும் வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவும் பார்க்கக்கூடிய

ஒரு பழங்குடி மக்கள். அவங்க தாங்க ஊட்டாலங்கானு மக்கள். இவங்களை கவாஜி அப்படின்னா நைட் ஐஸ்லாந்து கவாஜி மக்கள் அப்படின்னுமே கூப்பிடுறாங்க. ஆனால் இவங்களோட கதை வெறும் ஒரு பழங்குடி சமூகத்தோட வரலாறு மட்டுமில்ல. கடல், நிலம், மொழி, வேட்டை, பாரம்பரியம் அப்படின்னு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறையோட கதை. ஊட்டாலங்கானு மக்கள் ஆஸ்திரேலியாவோட கேப் யார்க் பெனிஷுலா பகுதியில், குறிப்பா அதோட வடகிழக்கு கடற்கரை பகுதிகளில் வாழ்ந்த பழங்குடி மக்கள். கவாஜி அப்படின்ற பேரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் குறிக்காம அந்த பகுதியில் வாழ்ந்த பல தொடர்புடைய மக்களை குறிப்பிடவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உம்பிதமு, பகாஜி, இண்டியிங்கா, ஒட்டாட்டி, உம்பிலா, பொட்டுஞ்சி போன்ற பல சமூகங்கள் இந்த பரந்த கடற்கரை பகுதியோட தொடர்புடையவங்க. அவங்களோட வாழ்க்கையில கடலுக்கு மிக முக்கியமான இடம் இருக்குங்க. கடல் அவங்களுக்கு உணவு மட்டும் கொடுக்கல, அது அவங்களோட பயணம், தொழில், கலாச்சாரம், அறிவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இணைச்சிருக்கு. ஊட்டாலங்கானு மக்களோட கடல் வாழ்க்கையில மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்களோட படகு தயாரிக்கக்கூடிய திறமை. அவங்க இரட்டை வெளிப்புற அமைப்பு கொண்ட மரப்படகுகளை உருவாக்குனாங்க. இந்த படகுகளை பயன்படுத்தி கரையிலிருந்து தொலைவில் இருக்கக்கூடிய பவளப்பாறை பகுதிகளுக்கும் போனாங்க. அங்கே அவங்க கடற்பசுகள், ஆமைகள், கடற்பறவைகள், மேலும் ஆமைகளோட முட்டைகள் எல்லாத்தையுமே வேட்டையாடி உணவாக பயன்படுத்தினாங்க. இது வெறும் வேட்டை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. கடலை எப்பயுமே அணுகணும். எந்த இடத்துல என்ன கிடைக்கும், கடலோட இயல்பை எப்படி புரிஞ்சுக்கிறது, இப்படி தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்ட இயற்கை அறிவு அவங்களோட வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பகுதியாக இருந்திருக்கு. ஊட்டாலங்கானு மக்களோட கதை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுதுங்க. ஒரு சமூகத்தோட கலாச்சாரம் அப்படின்றது புத்தகங்களில் மட்டும் இருக்கக்கூடிய வரலாறு கிடையாது. அது அவங்க பயன்படுத்தின படகுகளில் இருக்குது, அவங்க பேசிய மொழியில் இருக்குது, கடலை பற்றி அவங்களோட அறிவில் இருக்குது, இயற்கையோடு அவங்க ஏற்படுத்தி கொண்ட உறவில் இருக்குது. இன்னைக்கு உலகம் வேகமாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் பழங்குடி சமூகங்களோட பாரம்பரிய அறிவையும் மொழியையும் வாழ்க்கை முறையையும் பாதுகாக்கிறது அப்படின்றது அவங்களோட வரலாற்றை மட்டும் பாதுகாக்கிறது இல்லை, மனிதகுலத்தோட பல்வேறு வாழ்க்கை முறைகளையும் பாதுகாக்கிறது தான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சோனா எஃப்எம் 107.8 நாம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பாய் பாய் நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நாகராஜ் பேச வந்துட்டேங்க. தினமுமே ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சி. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது எல்லாருக்குமே த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இந்த புத்தகத்தை எழுதின டாக்டர் ஜோசப் மர்ஃபி அவரோட அந்த வாழ்க்கை கதை, நிஜ வாழ்க்கை அனுபவங்கள்லாம் நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அவருடைய ஒரு லைஃப் ஸ்டோரியை தான் இன்றைக்கி உங்கள் கூட நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன். இந்த ஒரு புத்தகம்

விஷயம் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா அது வந்து அளவிடவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு, அதாவது இத்தனை புத்தகம் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கவுண்ட் வந்து கொடுக்கலாம். ஆனால் அந்த இத்தனை பேர் மட்டும்தான் இந்த புத்தகத்தை படிச்சிருப்பாங்களா அப்படின்னா இல்லை. ஒரு புத்தகம் பல கைகளுக்கு மாறும், அந்த பல நபர்கள் பல பேர்கள்ட்ட அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயத்தை அதை சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கவுண்ட் வைக்கவே முடியாது. ஸோ இவரால் எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்னே சொல்ல முடியாது. அப்படி ஜோசப் மர்பி ஒரு அயர்லாந்தில் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் வளர்றார். அதாவது நிறைய பண கஷ்டம்லாம் வந்து இருக்குது. அவங்க அப்பா வந்து ஒரு ஆசிரியர், அப்புறம் குடும்பத்தில் வறுமை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால் ஜோசப் மர்ஃபி அவங்கள வந்து பாதிரியாராக வந்து ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் வந்து விருப்பப்பட்டாங்க. இளம் வயதிலே வந்து இவருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி மேலே ஒரு பெரிய ஈடுபாடு. ஆனால் அதே சமயத்தில் சின்ன வயசுலேயே போரில் காயம்பட்ட வீரர்களுக்கு இவர் செஞ்ச உதவிகளும், அந்த போர் சூழலில் மனிதர்கள் பட்ட வேதனைகளும் அவர்கிட்ட வந்து பல கேள்விகளை வந்து மனசில் எழுப்புதுங்க. அதாவது கடவுள் ஏன் இந்த வழியை தரார், கடவுள் ஏன் இந்த வழியை தரார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள்லாம் அவருடைய மனசில் வந்து வருது. ஆனால் ஒரு பதில் அப்படின்றது கிடைக்கல. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஐந்து ரோட்ல இருக்கிற கொடிக்காத்த குமரன் நினைவு சின்னம். அஞ்சு ரோட் பகுதியில மாலை கட்டுறவங்க எல்லாம் லைனா அந்த தள்ளுவண்டியை வச்சு மாலையை கட்டி வித்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு மாலையை கட்டி அவங்க ஏதோ ஒரு கடையில இருந்து யாரோ ஒருத்தர் இந்த சிலைக்கு ஒரு மாலையை போடுற வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மக்களை வந்து நம்ம பாராட்டணும். மாலை ஒவ்வொரு நாளும் கொடிக்காத்த குமரனுடைய கழுத்தை அலங்கரிச்சதுன்ற ஒரு செய்தியை நாங்க வந்து இன்னைக்கு பெருமையா சொல்றோம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் நாங்க எங்க வரலாற்று சங்கம் சேலம் வரலாற்று சங்கத்தின் மூலமாக எங்கள் உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து அவருடைய சிலைக்கு நாங்கள் மாலையிடுவோம், ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியை நிகழ்த்துவோம், அதை பத்தி செய்திகளை பிரசுரிப்போம். அதே போல அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி அந்த மாதிரி ஒரு நாள்ல நாங்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை வந்து நாங்கள் அனுசரிப்போம். சுதந்திர தினம் அப்புறம் ரிபப்ளிக் டே அதாவது குடியரசு நாள் அந்த நாள்லையுமே இவருடைய சிலைக்கு நாங்கள் வந்து மலரஞ்சலி செலுத்தி ஒரு வீர வணக்கம் செலுத்துற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவோம். இது தொடர்ந்து நடக்குது. இதுல வந்து என்ன அப்படின்னு நாங்கள் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியினுடைய அந்த நினைவு சின்னம் இருக்கிற இந்த பகுதியை வந்து இப்படி ஒரு சாலை பூங்காவா பராமரிக்கிற நல்ல விஷயம்தான். பட் இந்த இடத்துல கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் வைத்தா அது சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக நினைக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, கொடிக்காத்த குமரன் நினைவு சாலை பூங்கா அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் வைத்தால் அது சுதந்திர போராட்ட தியாகியின் நினைவுக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாகவும் அவருடைய நினைவுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நன்றி பாராட்டும் நினைவு கூறுதலை நம்ம அங்க வந்து நிலைப்படுத்துற மாதிரி இருக்கும். அவருடைய நினைவுக்கு நாம் செலுத்துற ஒரு மிகப்பெரிய மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பூர் ரயில் நிலையம், அந்த ரயில் நிலையம் வந்து திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு இருந்தது. அதுக்கான ஒரு அறிவிப்பும் வந்தது. ஆனால் அது பிறகு அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு உறுதியான ஒரு தீர்மானமோ அறிவிப்போ அந்த திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்ற ஒரு பெயர் வந்து முன்னெடுக்கப்படலை. அது வந்து அங்கு வைக்கப்படவில்லை. ப்ரொபோஸ் பண்ணி அந்த பேர் வந்து அங்கே வர்ற மாதிரி இருந்த நிலையில் அது ஏனோ பின்வாங்கப்பட்டது அப்படின்ற. அதனால திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு

0: திருப்பூர் குமரன் ரயில் நிலையம் அப்படின்னு ஒரு பெயரை வச்சா அந்த ஊர்ல இருந்து ஒரு சுதந்திர போராட்ட தொண்டனாக தன்னுடைய உயிரையே கொடுத்து இந்திய சுதந்திரத்துக்கும் இந்திய கொடியினுடைய இன்னைக்கு இந்திய கொடி பட்டொலி வீசி பறக்குது அப்படின்னு சொன்னா அந்த கொடியை அந்த காலத்துல ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல அந்த கொடியை உயர்த்தி பிடிச்சி அதுக்காகவே அடி வாங்கி உயிர் நீத்த ஒரு மிகப்பெரிய தொண்டன், மிகப்பெரிய தியாகி, அவருடைய நினைவை வந்து போற்றும் விதமாக அந்த திருப்பூர் ரயில் நிலையத்துக்கு திருப்பூர் குமரன் ரயில் நிலையம்னு பேர் வச்சு அதை வந்து உறுதிப்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் அதை ஒரு பதிவாக போட்டு அந்த ரயில் நிலையத்துக்கு அந்த பெயரை வைக்கிறது மூலமாக நாம் வந்து இந்த மாபெரும் வீரனுக்கு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான அஞ்சலியா இருக்கும் அப்படின்னு நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக இதை ஒரு கோரிக்கையாகவும் இதை ஒரு வேண்டுகோளாகவும் இதை சுந்தர போராட்ட தியாகிகள் சார்பாகவும் அவங்களுடைய வழித்தோன்றல் சார்பாகவும் எதிர்பார்ப்பாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மாலை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
6: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. அப்படி இன்னைக்கு யாரை பற்றின கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, பிரபல எழுத்தாளர் ஜோசப் மர்ஃபி அவரோட ஒரு ரியல் ஸ்டோரியை தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்ற உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை எழுதியவர். சின்ன வயசில் இவங்களுடைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குடும்ப வறுமை காரணமாக இவரை வந்து ஒரு பாதிரியாராக அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் இவருக்கு வந்து ஆன்மீகத்து மேலே சின்ன வயசில் ஈடுபாடு கொஞ்சம் இருந்தது, இருந்தாலும் பிற்காலத்தில் நிறைய கேள்விகள் வருது. அப்போ பெற்றோர்களுடைய விருப்பத்துக்காக தன்னுடைய சொந்த ஆசைகளை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதை ஒரு பாதிரியாராக போகிறதுக்கு அவருக்கு வந்து விருப்பம் இல்லை. அதனால் குடும்பத்தை விட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் அமெரிக்காவுக்கு வந்து ஒரு சின்ன கப்பலில் ஏறி பயணம் பண்ணுறாரு. பாக்கெட்டில் பெரிய அமௌண்ட் இல்லை, கையில் எந்த ஒரு டிகிரியும் இல்லை, ஒரு நம்பிக்கை. மார்க்கட்டான் அப்படின்ற கரையில் கால் பதிக்கிறாரு. அங்கே நியூயார்க் நகரில் காலடி எடுத்து வச்ச மர்ஃபிக்கு ஆரம்பத்தில் தங்கிறதுக்கு கூட இடம் இல்லைங்க. எத்தனையோ இரவுகள் அங்கே இருக்கக்கூடிய பார்க், அங்கே இருக்கும் இல்லைங்களா பெஞ்ச், அந்த பெஞ்சில் தான் அவர் வந்து தூங்குறாரு. இப்படி காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கு. ஒரு சின்ன பார்மசியில் உதவியாளராக இவருக்கு வந்து வேலை கிடைக்குது. அந்த வேலைக்கும் போய் சேர்றார். பகலில் ரொம்ப கடினமாக உழைக்கிறாரு ஜோசப் மர்ஃபி. இரவுகளில் அமெரிக்காவோட பெரிய நூலகங்களில் உட்கார்ந்து உலக மதங்கள், கீழத்தேய தத்துவங்கள், குறிப்பாக பகவத்கீதை, புத்தர், தாவோ தத்துவங்களை ஆழ்ந்து படிக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் தன்னோட இலக்கியத்திலிருந்து அவர் பின்வாங்கவே இல்லை. நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படி வேணும்னாலும் மாறலாம், ஆனால் நம்ம எதை நம்புகிறோமோ அதுவாக நம்ம வந்து ஆகுவோம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை முதல் விஷயமாக அவர் வந்து வெளியே கொண்டு வராரு, சொல்கிறாரு. அமெரிக்காவில் அவர் வாழ்ந்த காலத்தில் 2nd World War அந்த ஒரு காலகட்டம், அந்த சமயத்தில் அமெரிக்க இராணுவத்தோட மருத்துவ பிரிவில் ஃபார்மசிஸ்டாக இவரும் வந்து சேர்ந்து சேவை செய்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அவருடைய பயணம் போயிட்டே இருக்குது. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: சுரேஷ், எனக்கு பேசிக்கா மேக்ஸே வராது, ஆனா இன்னைக்குன்னு பாரு, மேக்ஸ் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அவர் அசந்து போயிட்டாரு.
2: மேக்ஸ் சாரே அசந்து போயிட்டாரா? அப்படி என்ன கேள்வி கேட்ட நீ?
1: இப்போ 100, 105 இது ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு தெரியுமா?
2: 100, 105 நடுவுல 104, 103, 102 இருக்கும்.
1: அதான்

0: ரவி, நேத்து சாயங்காலம் எங்க அப்பா போன்ல ஒரு கேம் விளையாண்டேன், செம்மையா இருந்துச்சு தெரியுமா?
1: என்ன கேமு? சப்வே கேமா? அதெல்லாம் போன வாரமே விளையாடிட்டேன், செம்மையா இருந்தது.
2: ஸ்டூடண்ட்ஸ்
3: குட் மார்னிங்.
2: நம்ம ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக சைல்ட் கேர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கவனமா கேட்கணும், சரியா?
3: Yes, miss.
4: ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நமக்கு விவரம் தெரியாம தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிப்போம். அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு படிப்புல கவனம் செதறது, தூக்கம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கெட்டு போகுது. அதனால போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க, புரிஞ்சதா?
3: Yes, miss.
5: குழந்தைகளின் கல்வி வாழ்க்கையில் மிக முக்கியம். குழந்தைகளிடம் மொபைல் போன் கொடுப்பதை தவிர்த்து அவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தவும் உடல்நலத்தை காக்கவும் செய்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 சமுதாய வானொலி.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8

நமக்கு நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்குங்க. உலக புகழ்பெற்ற புத்தகம் த பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். இந்த புத்தகத்தை எழுதுன ஜோசப் மர்ஃபி அவரோட ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் வந்து அமெரிக்காவில் வாழ்ந்துட்டுருக்க ஒரு காலகட்டத்தில் இரண்டாம் உலக போர் நடக்குது. அந்த சமயத்தில் அமெரிக்க இராணுவத்தோட மருத்துவ பிரிவில் பார்மசிஸ்டாக சேவை செய்கிறாரு. இப்போ போர்க்களத்தில் கை கால் இழந்த இளைஞர்களுக்கு அந்த அவங்களோட வழியை பார்த்த மர்ஃபி மருந்துகளால் மட்டுமே அவர்களோட உடலை வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்றத உணர்கிறாரு. அப்போ தான் அவர் அந்த ஆள் மனதோட சக்தியை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளை வந்து செய்கிறாரு. அவரிடம் சிகிச்சைக்கு வந்த வீரர்கள்கிட்ட உடல் காயங்களை தாண்டி அவங்களோட மன பயத்தை போக்குறதுக்கான முறைகளை வந்து கற்றுக் கொடுத்தாரு. அதாவது அதற்கப்புறம் போருக்கு அப்புறமா மர்ஃபி வந்து கெமிஸ்ட்ரியில் டாக்டர் பட்டம் வாங்கினது மட்டுமே இல்லாமல் உளவியல் மதங்களில் பெரிய பட்டங்களை வந்து பெறுறாரு. மனிதரோட பயம்தான் ஒருத்தரை வீழ்த்தும் அவரை வீழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து அந்த போர்க்களம் அவருக்கு வந்து கற்றுக் கொடுத்தது. அதே மாதிரி மர்ஃபி பிற்காலத்தில் இந்தியாவுக்கு வந்து நம்முடைய அந்த உபநிடதங்கள் வேதாந்தங்கள் யோக கலைகளை வந்து கற்றுக்கிறார். அதனால தான் இந்திய ஆன்மீகத்தோட அந்த சாரத்தை அவரோட அந்த வெஸ்டர்ன் சயின்ஸோட கலந்து உலகத்திற்கு ரொம்ப எளிமையாக அவரால் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி மர்ஃபி அவர்கள் வந்து அந்த ஆள் மனதை பற்றி சொன்னக்கூடிய விஷயங்கள் சொன்ன விஷயங்கள் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். தொடர்ந்து ஜோசப் மர்ஃபி அவரோட அந்த வெற்றி கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லா பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணுல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின்

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கிறேங்க. இன்றைக்கி ஜோசப் மார்ஃபி அவரோட ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். ஜோசப் மார்ஃபி அவரோட இளமை காலத்திலேயே அந்த தீவிரமாக ஆன்மீகத்தையும் மதங்களையும் வந்து படித்து வளர்றாரு. ஒரு முறை அவருக்கு வந்து கடுமையான ஸ்கின் டிசீஸ் வருதுங்க, அதாவது மாலிக்னன்ட் ஸ்கின் க்ரௌத் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மருத்துவ ரீதியாக நிறைய மருந்துக்கெல்லாம் அவர் சாப்பிட்டு பார்க்குறாரு, ஆனால் எந்த மருந்துமே வேலை செய்யலை. அப்போ அவரோட அந்த ஆழ்மனது சக்தியை பயன்படுத்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது ஒரு அவருடைய ஆழ்மனசில் ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறார். என்ன அப்படின்னா, என்னுடைய உடல் செல்களை என்னோடய ஆழ்மனசு எப்படி படைச்சதோ அதே சக்தி அதை வந்து குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய ஆழ்மனதுக்கு வந்து ஒரு கட்டளை இடுறாரு, எந்த மருந்துமே இல்லாமல் அவருடைய ஸ்கின் டிசீஸ் முற்றிலுமாக குணமாகுதுங்க. இந்த ஒரு உண்மையான அனுபவம் தான் பிற்காலத்தில் நிறைய பேருக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி மார்ஃபி அவர்கள் நியூயார்க்கில் வசிச்சிட்ருந்த ஒரு காலகட்டம். அப்போ நியூ தாட் இயக்கத்தோட முன்னோடியாக எமெட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கால தத்துவ ஞானியான அப்துல்லா அவங்களோடையும் நெருங்கி பழகிறார். குறிப்பாக பைபிளுக்கு ஆன்மீக அதற்கப்புறம் உளவியல் ரீதியான ரகசிய அர்த்தங்களை சொல்லிக் கொடுக்கறதுல வல்லவராக இருக்கக்கூடிய அப்துல்லாவிடமிருந்து அவருடைய அந்த யூத மறைநூல் அதற்கப்புறம் ஆழ்மனதோட இயக்கங்களை வந்து கற்றுக்கிட்டார். ஆழ்மனது எப்படி வந்து இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அங்கே வந்து கற்றுக்கிறார். அதே மாதிரி மேற்கத்திய அறிவியலோடு நிற்காமல் மர்ஃபி நேரில் இந்தியா அதற்கப்புறம் கிழக்கு நாடுகளுக்கு வந்து பயணம் பண்ணுறாரு. இந்தியாவில் பல ஆண்டுகள் தங்கி இந்த தத்துவங்கள் உபநிடதங்கள் அதற்கப்புறம் யோகா அதற்கப்புறம் வேதங்களை கற்று தேர்றாரு. அதே மாதிரி ஆந்திர ஆராய்ச்சி ஃபெலோஷிப் விருதும் பெறாரு. இந்திய ஆன்மீகத்தோட அடிப்படையில் தான் அவர் ஆழ்மன தத்துவங்களை வந்து உருவாக்கினார் அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க, நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சியில். இன்னைக்கு உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் ஜோசப் மர்ஃபி அவரோட ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது அவரோட வாழ்க்கையில் ஒரு நெகிழ்வான தருணம் அப்படின்னா, மர்ஃபியோட வாழ்க்கையில் அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய பெரிய சிறைச்சாலைகளுக்கு போயிட்டு அங்கே கைதிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட பேசுகிறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்கிறாரு. நிறைய கொடூரமான குற்றங்களை செஞ்சுட்டு உள்ளார இருந்த பல கைதிகள் மர்ஃபி அவங்களோட அந்த சொற்பொழிவுகள்லாம் கேட்டு அவரோட புத்தகங்கள்லாம் படித்து அவங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இவர் வந்து ஒரு எழுத்தாளர் மட்டுமே இல்லைங்க, அதாவது சொந்தமாக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்கே தினசரி ரேடியோ நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வராரு. அப்போ தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இவரோட குரலை ரேடியோவில் கேட்டு அவங்களுடைய மன கவலைகள் எல்லாத்தையுமே போக்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 28 ஆண்டுகள் ஒரு ரேடியோவும் ரேடியோ நிகழ்ச்சிகளையும் நடத்தி வந்திருக்கிறாரு ஜோசப் மர்ஃபி. இது இவரை பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள், நிறைய பேர் இவருடைய புத்தகங்கள்லாம் படித்து ரொம்ப மைண்டுனா என்ன, அது எப்படி இயங்குது, அதுக்கப்புறம் சப்கான்சியஸ் மைண்ட்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க, படித்து பயனடைஞ்சிருப்பாங்க அந்த புத்தகங்கள்லாம். ஆனால் இதெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒரு புகழ்பெற்ற தேவாலயம் வந்து இருந்திருக்கு. இப்போ அந்த தேவாலயத்தோட தலைவராக அவர் வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே வந்து சொற்பொழிவுகள் வந்து நடத்திட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு வாரமும் இவருடைய அந்த ஸ்பீச்சை கேட்குறதுக்காக கிட்டத்தட்ட 1300லேருந்து 1500 பேர் வரைக்கும் வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்டாக அந்த ஒரு இடம் வந்து இருந்ததுங்க. அதற்கு முக்கியமான ரீசன் இவருடைய அந்த சொற்பொழிவு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவரால் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய அந்த பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் வெளியே வந்து ஒரு ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு ஜோசப் மர்ஃபி ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இவருடைய கதை ஒரு நார்மலாக ஒரு பயணக்கதை மாதிரி இல்லாமல் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம். மீண்டும் ஒரு சூப்பரான கதையோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே.